விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அருள்மணி மாலை கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 15 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2005

57 பராபவ வருடம் ஆடி மாதம் 21 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை குமரி பண்பலை 101 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பம் ஆகின்றது. வந்தே மாதரம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக செபக் தக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா நால்வர் அணி பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 6:02. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. நேர்களை இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை இதில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00 மற்றும் நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் தொடர்ந்து திரை இசை. இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:02 தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி, 12:10 மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: which would amount to a major loss for the US and a break with global norms. Iran has insisted on some measure of control over the strait, saying it will not go back to being an open international waterway as it was before the war. In hockey, teams from Odisha, Punjab, Jharkhand and Madhya Pradesh have advanced to the semi-finals of the 16th India Junior Men National Championship Division A after winning their quarter-final matches in Coimbatore, Tamil Nadu yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் சரியாக 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடம் இல்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கடைகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாய

0: ஏற்படுத்திக் கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: ட்ரெண்ட்ல நுட்டு தாங்க நம்ம ஃப்ரெண்ட். இதுதாங்க ட்ரெண்ட்.
1: காற்றோடும் உங்கள் காதோடும்.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல். நேரம் இப்பொழுது காலை மணி 6:15. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர்.
0: தன்னை மறந்து உறங்குபவர்கள் ஒரு வகையில் இறந்தவர்களே ஆவர். அந்த வகையில் தன்னை மறக்கச் செய்யும் கல்லை உண்பவர்கள் நஞ்சை உண்டவர்கள் ஆவர். குறள் எண் 926, அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம்.
3: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. அமைதியின் ஆனந்தம் நிறைந்த அதிகாலை வேளை, அற்புதமான இந்த காலை பொழுதை இறை சிந்தனையோடு துவங்கி இன்பத்தின் வாசல்களை இதமாய் திறந்து வைப்போம். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. இறைவன் இசை வடிவில் உங்கள் இல்லத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் வருகின்ற முதல் பாடல் எஸ் சௌமியா குரலில்.

0: பக்தி மாலையில் தொடர்ந்து எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.
1: ஆண்டொன்று கருதரித்து ஐயிரண்டில் பிரசவித்த அழகான தை பெண்ணே வருக, எங்க ஆறுமுகன் மலை மேட்டில் ஐந்தாம் படை வீட்டில் தனிகையிலே தை பூசம் வருக. ஆண்டொன்று கருதரித்து ஐயிரண்டில் பிரசவித்த அழகான தை பெண்ணே வருக, எங்க ஆறுமுகன் மலை மேட்டில் ஐந்தாம் படை வீட்டில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் இப்பொழுது காலை மணி 6:29. பக்தி மாலையில் தொடர்ந்து வின்சென்ட் மற்றும் லிஸி ஜோஸ் குரல்களில் பாடல்

எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் ஒரு நொடி பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனின் துணை சரியான வழியில் நம்மை இட்டு சென்று வெற்றியை கிடைக்க செய்யும். நிறைவு பெற்றது பக்தி மாலை. இனி தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: இவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின்போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 ரன் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ஆம் இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: அலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 6:55. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸிலிருந்து 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து இம்மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமையன்று ஒருநாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள் ஆகியவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 0462228683 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக 21 தேதி காலை 10:30 மணிக்கு வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு பறக்கை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக சத்து குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடு நரம்பு வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து புதர் போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பைட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள் முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 கிலோ துத்தநாக சல்பைட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பைட்டை 200 லிட்டர் தண்ணீர் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலையின் மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:15 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களை இன்று காலை மணி 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு சென்னை படைப்பாக ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
4: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள்.

0: வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மையத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம். கன்னியாகுமரி மாவட்ட மரநில அளவை திட்டப்பணியில் கொட்டாரம் கிழக்கு கிராமத்திற்குட்பட்ட பட்டாதாரர்கள் பட்டாவில் பிழையிருப்பின் திருத்தம் செய்ய மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்ட பொதுமக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் 6,78,00,000 மதிப்பில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மையத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டுவந்ததை தொடர்ந்து மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சே ராஜேஷ்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சையானது புற்றுநோய் மருத்துவ பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இதுவரை கதிர்வீச்சு சிகிச்சைக்காக நோயாளிகள் மதுரை, திருநெல்வேலி மற்றும் பிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு வந்தனர். தற்போது டெலிகோ ஃபால்ட் சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதால் ஆண்டுதோறும் சுமார் 500 மேற்பட்ட புற்றுநோய் மருத்துவ பயனாளிகள் இந்த சிகிச்சையில் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக்கடன், சுய உதவிக் குழுக்களுக்கான சிறு தொழில் கடன், கைவினைக் கலைஞர்களுக்கு கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டங்களை சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் கல்குளம் வட்டம் தலக்குளம் இரணியல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 முதல் மாலை 3 வரை நடைபெறும். இந்த சிறப்பு முகாம்களில் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சாதிச் சான்று, குடும்ப அட்டை, வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தக நகல் மற்றும் கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்றுச் சான்றிதழ், உண்மைச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவை சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட மரநில அளவை திட்டப்பணியில் டிஜிபிஎஸ் கருவிகளை கொண்டு கொட்டாரம் மேற்கு கிராமத்தில் நவீன மரநில அளவை பணியானது முடிவுற்று 9:02 அறிக்கை சார்வு செய்யும் பணியானது 19/5/2026 முதல் 30/6/2026 வரை நடைபெற்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே கொட்டாரம் கிழக்கு கிராமத்திற்குட்பட்ட பட்டாதாரர்களில் 9:02 அறிக்கை கிடைக்கப்பெறாதவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மரநில அளவை அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு 9:02 அறிக்கையினை பெற்றுக் கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 9:02 அறிக்கையினை பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் 9:02 அறிக்கையில் ஏதேனும் பிழை இருப்பின் அதனை பெற்றுக் கொண்ட 30 ஆய்வாளர் மரநில அளவை அலுவலகம், மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முதல் மாடி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாகர்கோவில் என்ற முகவரியில் மனு செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவு பெற்றது.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 890-300-805.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.

0: ஆர்சா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் இப்பொழுது காலை மணி 7:05.

0: என்ன இந்த பிள்ளைய பாரு, இந்த நிலைக்குத ஒண்ணுமே வாங்கி தராத வீட்டு பிள்ளை மாதிரில நடந்துக்கிறீங்க. அந்த முட்டைய தின்னவா செஞ்சிருக்கீங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பிச்சு சின்ன பின்னமாயி கிடக்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா சரி பாதியா பிரிச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கலாமே. நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி வீடு நல்லா இருக்கும், கிராமம் நல்லா இருக்கும், கிராமம் நல்லா இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும்.
1: எங்க என்னன்னு தெரியலையே, என் தம்பி வீடு அமைதியா இருக்கும்னு பார்த்தா
0: கொஞ்சம் அமைதியா இருக்கு.
1: எப்படி ஆகி போச்சுத
0: அண்ணன் வர,
1: என்ன விஷயம்னு தெரியல.
0: வந்தாருனா
1: பிள்ளைகள் வேற அழுதுட்டு,
0: இத பத்தி தெரிஞ்சுனா
1: இத பத்தி கேட்டா
0: அவ்வளவு போடுவாரு.
1: தம்பிக்கு வீட்டுல என்ன நடந்ததுன்னு பக்குவமா கேப்பா சொல்லுவானு தெரியல. இருந்தாலும் ஏ தம்பி,
0: எதுவுமே நடக்காத மாதிரி
1: தம்பி
0: பொறுமையா இருக்கு.
1: சத்தம் கேக்குது, ஆனா கதவு திறக்க காணுமா?
0: அந்த பக்கத்துல இல்ல,
1: என்னன்னு தெரியல.
0: நீ இதுல இருட்டி ஏய், ஹோம்ஒர்க் எழுத மாதிரி நடிகர. ஏ மக்கா, நீ அந்த ரூம்ல போய் நின்னு பாட்டை போட்டு பரதநாட்டியத்துக்கு ஸ்டெப் வைப்ப பத்தியா அந்த மாதிரி பண்ணிட்டு இரு.
1: என்னன்னு தெரியலையே. ஏ தம்பி,
0: என்ன வாங்கணே வாங்கணே.
1: என்ன வாங்கணே வாங்கணே, அங்க என்னப்பா நடக்குது?
0: ஏனே இங்க பாருங்கண்ணே, பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லி நல்வழிப்படுத்திட்டு இருக்கோம்னே.
1: என்ன நல்வழிப்படுத்தின? பிள்ளை அழுதுட்டு இருந்த சத்தம் கேட்டது, பையன் என்னவோ ஆரவாரமா சத்தம் கேட்டது. என்னப்பா நடக்குது, நாடகம் நடத்துறீங்களா?
0: ஏனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்களே, வெளியே சொல்லாதீங்கண்ணே.
1: என்ன நடந்ததுப்பா சொல்லுப்பா.
0: வரக்கூடிய வழியில நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒரு முட்டாய கொடுத்தாரு. டேபிள்ல வச்சுட்டு காலு கழுவிட்டு வர்றதுக்குள்ளாடி ரெண்டு பேரும் ஒற்றுமை இல்லாம ஒரே பிரச்சனை. ஏனே முக்கில ஒதுக்கி வச்சிருக்கு பாருங்கண்ணே.
1: அப்ப முட்டாய் சாப்பிடல,
0: எப்படில சாப்பிட முடியும்?
1: ஒற்றுமை அப்படிங்கறது இவங்களுக்குள்ள இல்ல,
0: விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல.
1: என்னப்பா இது, அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல ஏழு குழந்தைகள் எட்டு குழந்தைகள் இருந்ததுக்கு பிறகும் பக்குவமா அமைதியா ஒற்றுமையா சாப்பிட்ட நிலைகள் உண்டுமா? இதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரிய வச்சு கொடுக்க மாட்டையா?
0: கிளே செல்லமா வாழ்ந்த பிள்ளைகள்னே, தந்தவனாவது ரெண்டு முட்டாய தந்து விட்டு இருக்க வேண்டியதானே.
1: எப்ப பேசுற, ஒருதனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாய் தான் தருவான். நீ கடையில ஒண்ணு வாங்கி இருக்க வேண்டியதானே, ரெண்டு குழந்தைகள் இருக்குல்ல. ஒற்றுமை உங்களுக்குள்ள இருக்கா இப்படி கணவன் மனைவிக்குள்ள?
0: ஓய் எதுக்கு எங்க போய் முடிச்சு போடுறது, வந்ததே வந்துட்டீங்க. ஒற்றுமையா இருக்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுங்களா?
1: ஒற்றுமையே வலிமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த பொன்மொழிகள் பா.
0: ஏய் நல்ல கேட்டுக்கற, ஹோம்ஒர்க் செஞ்ச மாதிரி நடிச்சதெல்லாம் போதும் பிர. இங்க வாழ. ஏ அந்த பிள்ளை கூப்பிடு, பாட்டை போட்டு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நடிக்க சொல்லி இருந்தேன்.
1: ஏ அப்ப உன் வீட்டுல இப்படிதான் நடக்குதா?
0: ஏய் இவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே.
1: தம்பி பொதுவா அடிப்படை முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரமா திகழக்கூடியது என்ன சொல்லு பாப்போம்.
0: ஒற்றுமண்ணு
1: தம்பி, ஒரு குச்சியை எடுத்து உன் கையில தாரானு வை. மக்கா அந்த ஒரு ஈக்கல் எடு மக்கா.
0: ஏய் எடுத்துக்குள்ள, அந்த மாமா எதுக்கோ கேக்காரு.
1: எதுக்கோ கேக்கல, உனக்கு ஒற்றுமை பத்தி இப்ப வலியுறுத்த போறேன்.
0: இல்லே இந்த ஈக்கலை வச்சு என்னென்ன ஒற்றுமை சொல்ல போறீங்க?
1: மக்கா அப்பாட்ட கொடு அந்த ஈக்கலை. மொறி மொறி மொறிடு.
0: இன்னும் உடைச்சிட்டேன். இல்லே எவ்வளவு ஈஸியா உடைச்சிட்டேன்.
1: மக்கா அந்த வாரியல அப்படியே தூக்கிட்டு வா. அவன் என்ன ஓட்டம் ஓடி போய் தூக்குறா பாரு.
0: கீழே இவன் ஒண்ணு செஞ்சா அதுக்கு போட்டியா அவளும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவானே.
1: மக்கா அப்பாட்ட கொடு, வாரியல அப்பாட்ட கொடு. ஒரு ஈக்கல தந்தேன், அழகா ஒடிச்சிட்ட. இப்போ இந்த வாரியல்ல நூறு ஈக்கல் சேர்ந்த வாரியலா இருக்கு. மொறி பாப்போம்.
0: எனக்கு நீங்க எங்க வாரீங்கன்னு புரிஞ்சு போச்சுன்னு. நம்ம தனியா இருந்தோம்னா நம்மள பலவீனப்படுத்திடுவாங்க, ஆனா நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா வெற்றிதாங்கிறத அருமையா புரிய வச்சுட்டீங்களே.
1: அதானப்ப சொல்லிருக்காங்க, கூடி வாழ்ந்தால்
0: கோடி நன்மை.
1: புரியுதா?
0: ஏனே அங்க பாருங்கண்ணே, நானா நீயான்னு போட்டி போட்டு இருந்த என் பிள்ளைங்களை ஒற்றுமையா இருந்து விளையாடுது பாருங்கண்ணே.

0: தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:15 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

0: மழலைச்சொல் மாறாத குரல்ல ஒரு அழகான பாடல் பாடின தேவதியோட பேர் என்ன?
1: நாஃபியா.
0: நாஃபியா, எங்க இருந்து வரீங்கம்மா?
1: இத்தமாடில இருந்து.
0: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: அங்கன்வாடிக்கு போறோம்.
0: அங்கன்வாடிக்கு போறீங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டு பாடியாச்சு, அடுத்ததான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
1: குட்ட குட்ட கத்திரிக்க, குண்டு குண்டு துளைக்கா, வெட்ட வெட்ட முருங்கக்க, நீட்டத்துக்கும் புடுங்கக்க, தட்டி பாக தோட்டத்தில் தடி தேக்கம் பழங்கிக்க, தொட்டெல்லாம் துளைக்க, தொட்டேக்கம் தக்காளி, வாட்ட தாத்தும் வாழக்க, அதுவானில் தோட்டத்தில், அதுவானில் தோட்டத்தில்.
0: சரி, நீங்க வந்து கத்திரிக்காய் பாட்டு பாடினீங்கல்ல, உங்களுக்கு வந்து அம்மா வந்து சமைச்சு தருவாங்களா கத்திரிக்காய் எல்லாம்?
1: ஆமா.
0: என்னென்ன சமைச்சு தருவாங்க?
1: கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் குளம், கத்திரிக்காய் பொடியல்.
0: ஓ, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி தருவாங்களா உங்க அம்மா?
1: ஆமா.
0: ஓ, அதனால நீங்க கத்திரிக்காய் பாட்டு பாடி இருக்கீங்க. சரி, உங்க அம்மா அப்பாவோட பேர் எல்லாம் சொல்ல மறந்துட்டீங்களே, சொல்லுங்க.
1: என் அம்மா பேரு வடுக்கலா வடிவேன், என் வாப்பா பேரு நத்தியம் அப்பா, எங்க தாத்தா பேரு தமருதீன், எங்க பாட்டி பேரு தேல்
0: போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு?
1: எனக்கு பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல பல் டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

காலை காலையில் எழும்பினோடனே பரபரப்பாக மிஷின் மாதிரி இயங்காமல் எழும்பினோடனே அழகான ஒரு புன்முறுவலோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தோடு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்க போகுது அப்படின்னு நல்ல வார்த்தைகளோட ஒரு நாளை துவங்குங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது அதே நேர்மறை ஆற்றல் உங்களுக்கும் கிடைக்கும், இந்த நாளும் ரொம்ப ரொம்ப நல்லா அமையும். கடவுளோட ஆசீர்வாதத்தோட உங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இது குமரி பண்பலை 101 வாழ்த்துதல். இந்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். குமரி பண்பலை 101 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதிதிராவிட நலத்துறை, வீட்டுவசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா அலாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான

0: பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ம் இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:26. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணம்.

0: ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
8: மாத்திரவளை புனித ஆரம்பண அன்னை ஆலய குடும்ப விழாவில் இன்று மாலை 5:30 செபமாலை, புகழ் மாலை 6:30 திருக்கொடியேற்றம், திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கான சிறப்பு முகாம் நாளை காலை 10 முதல் வேலிபிலா மோதிரமலை நூல் நிலையத்திலும், வருகின்ற 16 அன்று காலை 10 முதல் மாலை 4 வரை வாழைத்துவையல் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் வைத்தும் நடைபெறும். சம்பந்தப்பட்ட பகுதியில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக்கடன், சுய உதவிக் குழுக்களுக்கான சிறு தொழில் கடன், கைவினைக் கலைஞர்களுக்கு கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டங்களை சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் கல்குளம் வட்டம் தலக்குளம் இரணியல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 முதல் மாலை 3 வரை நடைபெறும். இந்த சிறப்பு முகாம்களில் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சாதி சான்று, குடும்ப அட்டை, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தக நகல் மற்றும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்று சான்றிதழ், உண்மை சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவை சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:15 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். எதுக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 7:30.
9: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
10: வணக்கம் வணக்கம்
9: மன்னா. மன்னா மன்னா,
10: என்ன
9: தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறதே.
10: நெற்றி போட்டில் வீரலால் குத்தி கொண்டிருக்கும் போதே தெரியவில்லையா சிந்தனையில் இருக்கிறேன் என்று?
9: அது நன்றாக தெரிகிறது மன்னா, ஆனால் என்ன சிந்தனை, எதை குறித்து என்று கோரினீர்கள் என்றால் நானும் ஏதாவது உதவி செய்யலாம் அல்லவா?
10: உதவி உதவி என்ற பெயரில் என்னை மேலும் குழப்பி அந்த குழப்பத்தில் என்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதானே உமது வழக்கம். அதைத்தானே செய்ய போகிறீர்?
9: என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள். தங்களது மந்திரியார் தான். அப்படி செய்வேனாம் அண்ணா.
10: ஓஹோ, அப்படி என்றால் இப்போதே அதை நிரூபித்து காட்டும்.
9: என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அண்ணா.
10: எனது கேள்விக்கு பதில் கூறும்.
11: என் கேள்விக்கு என்ன பதில்?
10: நாணயத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன?
9: இதெல்லாம் ஒரு கேள்வியா? இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன.
10: மனிதருக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன?
9: கடவுள் பாதி, மிருகம் பாதி என்று இரு பக்கங்கள் இருக்கின்றன.
10: ஹிரோஷிமா தினத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன? பேரழிவு

0: பட்டிருக்கிறது என்ற ஒரு கெட்ட செய்தியை நினைவுபடுத்தும் நாள் தானே.
1: என்ன மன்னர் திடீரென்று அறிவாளியாகி விட்டார்? அதற்கெல்லாம் வாய்ப்பில்லையே. ஒருவேளை செய்தித்தாளை படித்து விட்டாரோ?
0: அங்கே என்ன முணுமுணுப்பு?
1: அது வந்து மன்னா, தாங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கிறீர்கள் என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
0: அது இந்த உலகத்திற்கே தெரியும்.
1: இந்த நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்கிறது.
0: மந்திரியாரி, என் கேள்விக்கு என்ன பதில்?
1: கல்லீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான மருந்தை அணு உலையில் உருவாக்கி சீனா சாதனை புரிந்திருக்கிறது. மன்னா, இது மருத்துவ துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள்.
0: அணு உலையில் மருந்தா? ஆபத்தான இடத்தில் எப்படி மருந்து?
1: சீனா வணிகமாக இயங்கும் அணு உலையை பயன்படுத்தி யட்ரியம் 90 என்ற மருந்து மூலக்கூறை தயாரித்து மருத்துவ துறையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.
0: சாதாரணமாக அணு உலை என்பது மின்சார உற்பத்திக்கு தானே பயன்படுத்துவார்கள்? ஆமாம். இது எந்த அணு உலையில் எங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது?
1: ஷிஜியாங் மாகாணத்தில் உள்ள கின்ஷான் அணுமின் நிலையத்தில் இந்த மருந்தை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை புரிந்திருக்கிறது சீனா. பீட்டா கதிர்வீச்சை வெளியிடும் ஒரு மூலக்கூறையே யட்ரியம் 90 என்று கூறுகிறார்கள்.
0: அப்படி என்றால் இது எப்படி வேலை செய்யும்?
1: ரத்த குழாய்கள் வழியாக நோய் தொற்று பகுதிக்கு சிகிச்சை அளிக்கும் தொழில்நுட்பத்தின் மூலம் நோய் திசுக்களில் இந்த யட்ரியம் 90 செலுத்தப்படுகிறது. யட்ரியம் கதிர்வீச்சு மூலக்கூறு நேரடியாக நோய் பாதிப்பிற்கு எதிராக செயல்படுவதால் மருத்துவ உலகத்தில் முக்கிய சிகிச்சை வடிவமாக இருக்கிறது மன்னா.
0: ஆமாம். இதனால் பக்க விளைவுகள் ஏதேனும்?
1: பக்க விளைவுகள் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் இதன் திறன் குறித்த ஆராய்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு இது பயன்பாட்டிற்கு வரப்போகிறது.
0: யட்ரியம் 90, இதை தயாரிக்கும் முதல் ஆசிய நாடு என்ற பெருமையும் சீனா பெற்றிருக்கிறது என்று கூறும்.
1: ஆம் மன்னா, இதுவரை அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடுகள் தான் இந்த மருந்தை பாதுகாப்பான முறையில் தயாரித்து மருத்துவ துறைக்கு அளித்து வந்தன. ஆனால் முதன்முறையாக ஒரு ஆசிய நாடு. எந்த கண்டத்தில் அணுவினால் பேரழிவு ஏற்பட்டதோ அதே கண்டத்தில் இருக்கும் ஒரு நாடு அணுவினால் உயிரையும் காப்பாற்ற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஞ்ஞான விஷயம் தானே?
0: ஆமா மந்திரியாரே, இதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்?
1: நம் நாட்டில் இது ஆராய்ச்சி நிலையில் இருக்கிறது. சீக்கிரமே நாமும் அந்த பட்டியலில் இடம் பிடித்து விடுவோம்.
0: மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அப்போது அணுவிற்கும் இரு பக்கங்கள் இருக்கின்றன என்று கூறும். அப்படி என்றால் ஹிரோஷிமா தினத்திற்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றன.
1: அணு கதிர்வீச்சை மருந்தாகவும் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலையும் இன்றைய நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
0: எல்லாவற்றிற்கும் 2 பக்கங்கள் உண்டு. அவற்றில் நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தினால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும்.
1: மன்னர் வேண்டி, தங்களுக்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றன.
0: எப்படி கூறுகிறீர்
1: மன்னா? மக்களிடத்தில் தாங்கள் டயட்டில் இருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்திகளை கூறுகிறீர்கள்.
0: ஆமாம் ஆமாம், நான் ஒரு விழிப்புணர்வு பிரச்சார சூறாவளி புயல்.
1: அதே நேரத்தில் அரண்மனைக்குள்ளே இவற்றையெல்லாம் செய்யாமல் அரியணையில் உட்கார்ந்து குரட்டை விட்டு தூங்குவது என்ற மறுபக்கம் இருப்பது எங்களுக்கு தானே தெரியும்.
0: மந்திரியாரே, சைக்கிள் ஜாப் கிடைத்தால் போதுமே, உடனே எனது இமேஜை டேமேஜ் செய்ய ஓடி வருவது. உமக்கும் சேர்த்து 2 மெதுவடைகளை ஆர்டர் கொடுத்திருந்தேன், அதில் ஒன்று இப்போது கேன்சல். 1 வடை, ஒரே 1 வடை மட்டும் எடுத்து வாருங்கள், அது எனக்கு மட்டும்.
1: வடையா? ஆஹா, அவசரப்பட்டு வாயை விட்டு விட்டேனே, வடை போச்சே. இன்றைய குறுஞ்செய்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:35. தென்குமரி தேனலை இது தித்திக்கும் வானலை. உற்சாகமான இந்த காலை பொழுதுல உங்களுடைய நாளை இன்னும் இன்னும் உற்சாகமாக மாற்ற தென்குமரி தேனலை நிகழ்ச்சி வந்தாச்சு. ஒரு நாள் துவங்கும் போது நம்மளுடைய முகம் பொலிவா மலர்ச்சியா இருக்கணும். அப்போதான் வந்து அந்த நாளும் பொலிவாக மலர்ச்சியாக இருக்கும். ஒரு புன் சிரிப்பு எப்பவுமே உங்க முகத்துல தக்க வச்சுக்கோங்க. இந்த

நல்லா இருக்கணும், இந்த நாள் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் போதும். அந்த ஒரு சிந்தனை தான் வந்து இந்த நாளை ரொம்ப சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு திறவுகோல் அப்படிங்கிறத மறக்காதீங்க. அதனால சோர்வை அப்படியே துரத்திட்டு முக மலர்ச்சியோட பாசிட்டிவ் சிந்தனையோட இந்த நாளை துவங்குங்க. இந்த நாள் அருமையா இருக்கும். ஓகே, உற்சாகம் ஆயாச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பொதுஅறிவு கேள்வி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? உலகின் மிக பழமையான உயிருடன் இருக்கும் மரம் எது? உலகின் மிக பழமையான உயிருடன் இருக்கும் மரம் எது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நாம் தெரிஞ்சுக்கலாம். கேஜிஎஃப் 2 திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடலை பாடியிருக்காங்க அனன்யா பட். ரவி பஸ்டூர் இசையில், மதுர கவி வரிகளில் பாடல்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
8: ஏத்துக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் இப்பொழுது சரியாக 7:42. பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உலகின் மிக பழமையான உயிருடன் இருக்கும் மரம் எது? கேள்விக்கான சரியான பதிலை தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிக பழமையான உயிருடன் இருக்கும் மரம் மெதுசலா. மெதுசலா அப்படிங்கிற ஒரு மரம் தான் வந்துட்டு பழமையான உயிருடன் இருக்கும் மரம். இது வந்து உலகின் மிக பழமையான உயிருடன் இருக்கக்கூடிய தனி மரமாக இந்த மெதுசலா மரம் கருதப்படுகிறது. இந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கு. இது வந்து கிரேட் பேசின் பிரிஸ்டில் கோன் பைன் இனத்தை சேர்ந்த ஒரு மரம். இந்த மரத்தினுடைய வயது எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 4800 ஆண்டுகள், அதாவது 4800 வயது வந்து இந்த மரத்துக்கு வந்து ஆகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து மதிப்பிட்டிருக்காங்க. உலகின் மிக பழமையானதாக கருதப்படக்கூடிய எகிப்தின் பிரமிடுகள் இருக்கு இல்லையா, இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மரம் வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தினுடைய பாதுகாப்பு காரணங்களால இந்த மரம் எங்கே இருக்கு அப்படிங்கிற இதனுடைய துல்லியமான இடம் வந்து சொல்லப்படவில்லை. கடுமையான குளிர், வறட்சி, பலத்த காற்று இந்த மாதிரியான பலவிதமான இயற்கை சூழ்நிலையையும் தாண்டி இந்த மரம் கிட்டத்தட்ட 4800 ஆண்டுகள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரமிப்பான ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு மரம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடி வாழ்ந்த ஒரு முன்னோர் மாதிரி, ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கான புதறிவு கேள்வியும் அதற்கான சரியான பதிலையும் இன்னும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். உலகின் மிக பழமையான உயிருடன் இருக்கும் மரம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் மெதுசலா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் மவுண்டைன்ஸ் பகுதியில் இந்த மரம் வளருது. அது மட்டும் இல்லாமல் கிரேட் பேசின் பிரிஸ்டல் கோன் பைன் இனத்தை சேர்ந்த மரம் தான் இது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:15 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் இப்பொழுது காலை மணி 7:45.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 6
1: ஹிரோஷிமா தினம் இன்று.
2: இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய நகரமான ஹிரோஷிமாவின் மீது அணுகுண்டு வீசப்பட்டதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 6 ஹிரோஷிமா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: இது அணு ஆயுதங்களின் பேரழிவு தாக்கத்தையும் அமைதி மற்றும் அணு ஆயுத ஒழிப்புக்கான ஆதரவாளர்களையும் நினைவூட்டுகிறது.
2: நோபல் பரிசு பெற்ற ஸ்காட்டிய உயிரியலாளர் அலெக்சாண்டர் ஃபிளமிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: உலகம் அறிந்துள்ள மருத்துவ முன்னேற்றங்களுள் தனிச்சிறப்பு வாய்ந்த பென்சிலின் கண்டுபிடிப்பை நிகழ்த்திய சர் அலெக்சாண்டர் ஃபிளமிங் அவர்கள் 1881 இதே நாளில் ஸ்காட்லாந்தில் பிறந்தார்.
2: பென்சிலினை கண்டுபிடித்து நவீன நச்சுமுறி மருந்துகள் யுகத்தை தொடங்கி வைத்த பெருமைக்குரிய விஞ்ஞானியான ஃபிளமிங் அவர்கள் 1940

0: 1945 ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை பெற்றார்.
1: இவரது நினைவாக சிறுகோள் படையில் உள்ள ஒரு சிறுகோளுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
0: சீன மொழியியல் அறிஞர் ஜி ஷியான்லின் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: இந்திய மொழிகள், இந்திய கலாச்சாரம் ஆகியவை குறித்த ஆராய்ச்சிகளில் சீனாவின் முக்கிய ஆராய்ச்சியாளராக திகழ்ந்த ஜி ஷியான்லின் அவர்கள் 1911 ஆண்டு இதே நாளில் சீனாவில் பிறந்தார்.
0: இந்தியாவிலிருந்து புத்த மதம் சீனாவிற்கு பரவிய விதம் தொடங்கி சீனாவிலிருந்து காகிதம், பட்டு போன்றவை எப்படி பரிமாறிக்கொள்ளப்பட்டன என்பது வரை ஆழமான ஆய்வுகளை இவர் மேற்கொண்டுள்ளார்.
1: இந்திய சரித்திரம் பற்றிய நூல், இந்திய மொழிகள், சீன இந்திய கலாச்சார உறவுகள் போன்ற பல வகையான நூல்களை இவர் படைத்துள்ளார்.
0: 2008 ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
1: முதன்முறையாக ஒரு சீனருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய தொழிலதிபர் ஏ நாகப்பச்செட்டியார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தொழிலதிபராகவும் தோல் தொழில் முன்னோடிகளுள் ஒருவராகவும் திகழ்ந்த ஏ நாகப்பச்செட்டியார் அவர்கள் 1915 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: இவர் ஈடுபட்ட தோல் வியாபாரம் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் ஒரு பெரிய வணிக குழுமமாக வளர்ந்தது.
1: மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆதரவுடன் இவர் முன்னின்று ஏற்பாடு செய்த வருணாந்திர தோல் கண்காட்சி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தோல் பொருட்கள் கண்காட்சியாக வளர்ச்சியடைந்தது.
0: சமுதாயத்திற்கு இவர் ஆற்றிய தொண்டுகளை கௌரவிக்கும் பொருட்டு இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
1: மழைநீர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் 850 கிராமங்களில் 4500 தடுப்பணைகளையும் தண்ணீர் சேமிப்பு குளங்களையும் கட்டியதோடு அழிந்து கொண்டிருந்த பல ஆறுகளுக்கு புத்துயிர் கொடுத்தவரும் இந்தியாவின் ஜல் புருஷ் என்று அழைக்கப்படுபவருமான ராஜேந்திர சிங் அவர்கள் 1959 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: 1862 ஆண்டு இதே நாளில் சென்னை உயர்நீதிமன்றம் திறக்கப்பட்டது.
1: 1986 ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை மும்பையில் பிறந்தது.
0: 2012 ஆண்டு இதே நாளில் நாசாவின் கியூரியோசிட்டி ரோவர் நிலாவில் தரையிறங்கியது.
1: இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையும் அரசியல்வாதியும் வீணை இசை கலைஞரும் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினரும் மற்றும் சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சருமான ருக்மிணி லட்சுமிபதி அவர்கள் 1951 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இவரை கௌரவிக்கும் விதமாக சென்னை எழும்பூரில் உள்ள ஒரு சாலைக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
1: திரைப்பட இயக்குநரும் நடிகரும் திரைக்கதை ஆசிரியருமான வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: தமிழின் முன்னணி நடிகர்கள் பலருக்கும் திரைக்கதை எழுதியுள்ள இவர் நடிகர் சிவாஜி கணேசனின் விருப்பமான கதாசிரியர் ஆவார்.
1: கௌரவம் உள்ளிட்ட சுமார் 10 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் உள்ள இவர் சிறப்பான குடும்ப கதைகளுக்காக பெரிதும் அறியப்படுபவர் ஆவார்.
0: இவர் 2016 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: என்னடி எங்க வரணும்
4: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டு சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
3: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
4: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
5: கமலா ஜுவல்லர் திங்கள் சந்தை.
6: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
8: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
9: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
4: நாகர்கோவில் போலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
6: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

நிகழ்ச்சியில தொடர்ந்து வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் வருது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் யுகேந்தரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர் தீப்தி, சுரேஷ் குரல்களில், சூப்பர் சுப்பு விஷ்ணு ஏடவன் வரிகளில்

அண்டர் கட்டுல கண்டர் கொண்டர் அண்டர் வண்டர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜூடு கண்ணா இப்படி

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம். தமிழோடு இணைய எத்தனிப்போம். நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம். தமிழை சுவைத்து கழிப்போம். தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
5: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: செல்ல பிராணிகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பொதுவாகவே நம்ம வீடுகளில் வந்துட்டு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இந்த மாதிரியான செல்ல பிராணிகளை பொதுவாக வளர்ப்போம். இந்த செல்ல பிராணிகளை தவிர்த்து ஒரு சில விலங்குகள் அல்லது பறவைகளை நமக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த செல்ல நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை தவிர்த்து உங்களுக்கு பிடித்த விலங்கு அல்லது பறவை எது, அதை எதுக்காக பிடிக்கும், அந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு எது அப்படிங்கறத சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் நிகழ்ச்சியில மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் முறையன் 2907-722. இதற்கான இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-25703-9. நம்ம குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. மறக்காதீங்க, பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி இது. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை

0: இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதை அடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின்போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மை பொழுது காலை மணி 8:02.

0: நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 55 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 115 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 இனம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 இனம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 45 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 50 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 58 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 55 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 15 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஓட்டு மாங்காய் 40 ரூபாய், சால்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1900 ரூபாய்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 233066.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 30.65 அடி, பெருஞ்சாணி அணை 63.45 அடி, சிட்டார் அணை 1 11.78 அடி, சிட்டார் அணை 2 11.8

7 அடி, பொய்கை அணை 15.40 அடி, மாம்பழத்துறை அணை 37.24 அடி. பண்பல் நூற்றுவண்டில் இருந்து தென்குமரி தேனலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அட்டகாசமான பாடல் கேட்கலாமா? வாரிசு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வரப்போகுது. அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி குரல்களில், எஸ் தமன் இசையில், விவேக் வரிகளில்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358-737-358.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரை சூப்பர்
6: கே சின்னதுரை என்கோ.

0: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
1: நாகர்கோவில், ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
3: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
4: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: தனி ஒருவன் திரைப்படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா இசையமைப்பில் இந்த பாடல் மதன் கார்கி வரிகளில்.

கனவு காணுங்கள். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அப்பொழுதுதான் கனவுகள் நனமாகும். இதோடு நிறைவு பெறுகின்றது தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில். இதுவரை உங்களுடன் பி சபரி புனிலா பிரதாப். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: Ranjit Jaiswal said the world is not fooled by this orchestrated spectacles. India has categorically rejected attempts by Pakistan to observe the so-called Yume Istihal. Mr. Jaiswal said the Union Territories of Jammu and Kashmir and Ladakh are, have always been and shall forever remain an integral and inalienable part of India. On to sports. In hockey, teams from Odisha, Punjab, Jharkhand and Madhya Pradesh have advanced to the semi-finals of the 16th India Junior Men National Championship Division A after winning their quarter-final matches in Coimbatore, Tamil Nadu yesterday. Punjab defeated Karnataka 5-2, Odisha beat Haryana 5-1, Jharkhand edged past Uttar Pradesh in a shootout after a 3-3 draw, and Madhya Pradesh overcame Dadra and Nagar Haveli and Daman and Diu 7-3. In today's semi-finals, Odisha will face Punjab, while Jharkhand will take on Madhya Pradesh in Coimbatore. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Shagun. The Statesman headlines, Prime Minister Modi marks 7 years of Article 370 abrogation, asserts the region has witnessed transformative changes since the constitutional provisions were revoked in 2019. Government secures Meta apology after Prime Minister video removal row, reads a headline in the Pioneer. Government reaches out to opposition ready to soften FCRA bill, allay concerns, writes the Indian Express. The Hindustan Times in its editorial title, Monetary policy shows the economy's resilience, writes, despite a grim environment due to war in West Asia, India is expected to clock a 7% growth rate in the first quarter of financial year 2027, RBI's Monetary Policy Committee said in its resolution. What it underscores is the inherent strength of the Indian economy. It is resilient enough to weather even large cyclical disruptions. Air India appoints former Ethiopian Airlines boss Tewolde Gebremariam as CEO and MD, informs the Hindu Business Line. And finally, investors on a new mission funding space tech startups. India's fledgling private space industry has proven its expertise in building rockets and satellites, overcoming the single hardest capability hurdle in the new space economy, writes the Economic Times. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's extraordinary pool of creative talent can be leveraged to strengthen nation's position as global hub for content creation. Government extends 10 years of Cabinet Secretary T.V. Sominathan and Union Home Secretary Govind Mohan by 1 year. Students intensify their protest over irregularities in recruitment exams in Jharkhand. Uttarakhand government puts agencies on high alert following warning of heavy rain in the state. New Delhi urges Colombo to cooperate in early release of Indian fishermen detained by Sri Lankan authorities. And India safely moves 60 ships through Strait of Hormuz during Gulf crisis. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 8:30.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் அடையா சைபால் சேத்து புண்ணா சைபால்
4: சைபால்.
7: இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான துன்பங்களுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். என்னன்னு கேட்டேன். ஒரு மனிதன் பேரில் இன்னொரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பரிவு இல்லாமல் போயிட்டுது, அதுதான் துன்பத்துக்கு காரணம். பணத்தினால கிடைக்காத மகிழ்ச்சியும் ஊக்கமும் பரிவுனால மக்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னார். அதுக்கு டால்ஸ்டாய் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உதாரணமாக சொன்னார். ஒரு சமயம் டால்ஸ்டாய் மாஸ்கோ நகரத்தின் 24th சாலையில் நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு பிச்சைக்காரன் அவருக்கு எதிரில் வந்திருக்கிறான். ஐயா பிச்சை போடுங்கன்னா அவர் டால்ஸ்டாய் இலகிய மனசுடையவர், பரிவு நிறைந்த உள்ளம் அவருக்கு. உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சார். தன்னுடைய சட்டை பைக்குள்ளே கையை விட்டார். அதில் ஒரு காசு கூட இல்லை. உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து, தம்பி கையில் பணம் இல்லையே அப்படின்னார். இதை கேட்டதும் பசியால் வாடி போயிருந்த அந்த பிச்சைக்காரன் முகத்தில் ஒரு மலர்ச்சி.

0: ஐயா, நீங்கள் பிச்சை போடலைன்னாலும் பரவாயில்ல, இப்போ என்னுடைய மனசு நிறைஞ்சிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது, அது போதும் அப்படின்னா. அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு இவருக்கு புரியல. டால்ஸ்டாய் ஆச்சரியமாக அவன் முகத்தை பார்த்தார். இப்போ அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் பிச்சை கொடுக்கறத விட ஒரு பெரிய உதவியை நீங்கள் இன்றைக்கி எனக்கு செஞ்சுட்டீங்க. அதாவது என்னை தம்பின்னு கூப்பிட்டீங்களே, அது போதும் அப்படின்னா. அவன் தன்னை கொஞ்சமும் மதிக்காத இந்த உலகத்தில் தன்னையும் ஒரு மனுஷனாக மதித்து தம்பின்னு உறவு கொண்டாடிய டால்ஸ்டாய் மேலே அந்த பிச்சைக்காரனுக்கு அளவு கடந்த மதிப்பு ஏற்பட்டுதான். கேவலம் பணத்தினால் கிட்டாத மகிழ்ச்சியும் ஊக்கமும் பரிவுனால் மக்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த பரிவு மனுஷங்கிட்ட இன்றைக்கி ரொம்பவும் குறைஞ்சி போச்சு, அதனால தான் துன்பப்படுறோம். அண்ணன் தம்பி மேலே பாசம் இல்லை, பெரியவர்களை மதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு தெரியறதில்ல, பெற்றோர்களை மதிக்கிறது எப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு புரியறதில்ல, அதனால தான் கஷ்டம். டால்ஸ்டாய்க்கு ஏற்பட்ட பரிவு உணர்ச்சி நமக்கும் கைவரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் கொஞ்ச நேரமாவது நம்ம பற்றின சிந்தனையிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு மற்றவர்களுடைய இதயத்தில் அமர்ந்து அவங்களுடைய கண்கள் வழியாக உலகத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணுமா. பல பேர் அப்படி பார்த்துருக்குறாங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அப்போ அவர்கிட்ட படித்த மாணவர் ஒருத்தர் அவரை சந்தித்தார். என் கூட கொஞ்சம் ஹோட்டலுக்கு வரணும்னு பணிவாக கூப்பிட்டார். இவரும் சரின்னு சொல்லிவிட்டு அவரோட போனார். அங்கே அழைச்சிட்டு போய் இவரை உட்கார வச்சார். அங்கே ஸ்வைட்சருக்காக ஒரு ஸ்பெஷல் கேக்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி ஸ்வைட்சர் அங்கேருந்து அறையில் உள்ளவங்க எவ்வளவு பேர்னு எண்ணி பார்த்தார். எண்ணி பார்த்தா 9 பேர் இருந்தாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், அந்த கேக்கை வெட்ட ஆரம்பித்தார். இவர் வெட்டி 10 துண்டு வெட்டினார். 9 பேர் தானே இருக்கிறோம், 10 துண்டு எதுக்காக அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. அப்போது ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னாராம், ரொம்ப பிரியமாக இந்த கேக்கை இங்கே கொண்டாந்து வச்ச பணிப்பெண்ணுக்கு இந்த 10வது துண்டு அப்படின்னாராம். இதுதான் பரிவுங்கிறது, மனிதன் மனிதனுக்கு காட்ட வேண்டிய பரிவு. இப்போல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி இட போடுறான் தெரியுமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஆள் வந்தான். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து, சார் உங்களுக்கு மது பழக்கம் உண்டான்னு கேட்டான். சுத்தமாக கிடையாதுன்னார் அவர். சரி அப்படின்னா இந்த மது பாட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதை கொடுத்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு நடந்து போனானான். இப்படி தான் இருக்குது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட காட்டுகிற பரிவு. இந்த பரிவு அப்படிங்கிற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டா தான் இந்த உலக வாழ்க்கை இனிமையாக அமையும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் EMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜ தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: நேரம் இப்பொழுது காலை மணி 8:35.
7: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
8: குட் மார்னிங் நேயர்களே,
7: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
9: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை அதசி. அதசி அப்படின்னா சனல் அப்படின்னு சொல்லுவாங்க.
7: உதாரணமா ஒரு வாக்கியம் பார்க்கலாம். பழங்காலத்துல வலுவான கயிறுகளையும் துணிகளையும் நெய்வதற்காக வயல்கள்ல அதசி செடிகளை பயிரிட்டனர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அதசினா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. அதசினா சனல்.
9: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
10: This is the first time I knew we're getting together. Oh, baby, I feel so good.
7: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போறது satiate. SATIATE. Satiate அப்படின்னா முழுமையாக திருப்திப்படுத்துதல் அல்லது தெவிட்ட செய்தல். அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்தின

0: இருக்கக்கூடிய ஒரு ஆசையோ தேவையோ அது இனிமேல் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதை முழுமையா பயன்படுத்துறது அல்லது அளவுக்கு அதிகமா பூர்த்தி செய்யறது குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற வார்த்தை தான் இந்த சாஷியேட்.
1: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நதிங் குட் சாஷியேட் ஹிஸ் தர்ஸ்ட். அவனுடைய தாகத்தை எதனாலும் முழுமையாக தீர்க்க முடியவில்லை அப்படிங்கறதா இதற்கான அர்த்தம்.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாம ஒரு பிளாஸ்க்ல காஃபியோ அல்லது பாலோ ஊத்தி வைக்கிறப்ப அது ரொம்ப நேரத்துக்கு, காலையில ஊத்தி வச்சாலும் அது சாயந்தரம் வரைக்கும் இல்ல மத்தியானம் வரைக்கும் அந்த ஹீட் வந்து குறையவே குறையாது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம வெளியில ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சா அது உடனே ஆறி போயிருது, ஆனா இந்த பிளாஸ்க்ல ஊத்தி வைக்கிறப்ப அது ரொம்ப நேரம் சூடு தாங்கி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, பொதுவா வெப்பம் அப்படிங்கறது மூன்று வழிகள்ல சுவர்களுக்கும் நடுவே உள்ள காற்று வந்து முழுமையா வெளியேற்றப்பட்டு அங்க ஒரு வாக்யூம், ஒரு வெற்றிடம் உருவாக்கப்படுது. காற்று இல்லாததால வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் மூலமா அந்த சூடு வந்து வெளியேற வழியே இல்லாம போயிடுது.
1: அடுத்ததா, பிளாஸ்கோடைய உட்புற சுவர்கள்ல கண்ணாடி போன்ற ஒரு சில்வர் கோட்டிங் பூசப்பட்டிருக்கும். இது திரவத்திலிருந்து வெளிவரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சை, அதாவது ரேடியேஷனை வெளியே போக விடாம மீண்டும் உள்ளேயே பிரதிபலித்து திருப்பி அனுப்பிடும்.
0: சோ காலையில பிளாஸ்க்ல நாம ஊத்தி வைக்கிற காஃபி மத்தியானம் வரைக்கும் அதே சூட்டோட இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு உள்ள இருக்கிற அந்த வெற்றிடம் தான். இன்னும் அறிவியல் பூர்வமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற விண்வெளியிலயும் இதே மாதிரி காற்று இல்லாத ஒரு வெற்றிடம் தாங்க இருக்குது.
1: ஆனா ஒண்ணு, பிளாஸ்க நாம அடிக்கடி திறந்து மூடினா வெளிக்காத்து உள்ள போய் சூடு சீக்கிரமாவே குறைஞ்சிரும். அதனால பிளாஸ்க அடிக்கடி திறந்து மூடாம எப்ப திறக்கிறோமோ அப்பவே அதுல உள்ள காஃபிய நாம உடனே காலி பண்ணிடணும். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: Ponjus Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjus Lee Super Speciality Hospital.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்மலை 101 இன்று காலை மணி 9:15 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகும் நிகழ்ச்சி கே எக்ஸ்பிரஸ். அட்டகாசமான சூப்பரான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகுது. முதல் பாடல் ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சுரேஷ் பீட்டர்ஸ், ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களின் குழந்தை குரலில், சிக்கு புக்கு ராயிலே பாட்டு. இது உங்களுக்காக

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அதிக ருசி கொண்டது.

0: ₹1 ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது ₹1 ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ₹1 ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ₹1 ரோஜா பாக்கு.
1: கேக் எக்ஸ்பிரஸ்ல அடுத்ததாக உள்ளத்தை அளித்த திரைப்படத்தின் பாடல் பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களின் இசையில், மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:15 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். கேக் எக்ஸ்பிரஸில் இனி வெற்றி கொடியிட்டு திரைப்படத்தின் பாடல். அனுராதா ஸ்ரீராம் குழுவினருடன் பாடியது தேவாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில்.

இதுடன் நிறைவு பெற்றது கே கே எக்ஸ்பிரஸ் திரை இசை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி பொன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின்போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ரக்ரோவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்

0: போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் இப்பொழுது 9:02:40. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்று நாம் கேட்க இருப்பது திரை இசை. திரை இசையில் முதல் பாடலை கேட்கும் முன்,
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
8: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
10: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
11: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
10: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
9: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
10: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
11: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
9: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
12: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: திரை இசையின் ஆரம்பமாக வருவது கச்சேரி ஆரம்பம் படப்பாடல். பாடலை பாடியவர் பெல்லா ஷண்டே, இசை ஈமான், பாடல் வரிகள் விவேகா.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்க இருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
3: இருந்ததுதான். அட
2: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
10: இனி நாம் கேட்க இருப்பது விவேகம் படப்பாடல். பாடலை பாடியவர்கள் சாஷா திருப்பதி, அனிருத் பிரதீப். இசை அனிருத். பாடலை இப்போது நாம் கேட்போம் அனேர்களே.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை. தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பினை கேட்கலாம்.

மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். அமருங்கள். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள்

மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு

0: அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உளவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும் என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிரை செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களை எல்லாம் மலர்களாக்கி கற்களை எல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளி அல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம், விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி, மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள், விசில் தனியாக ஒழித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒழித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது, அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரையெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரையெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட
1: படிங்க படிங்க
0: நாங்கள்
1: என்ன சொல்லிருக்காரு.
0: சரி ஓகே, நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருகடலை தமிழ்நாட்டின் பெருமை மக்களுக்கும்
1: மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க நானே சொல்றேன்ல உட்காருங்க, நான் சொல்லும் போது குறுக்கிடாது உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல உட்காருங்க.
0: குழந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்வும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாப்பு நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார் சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரியசக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021 பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்தில் கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையாகவும் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை அன்னையின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க பழுதின்றி பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. அதனை சொற்களாக மட்டும் சொல்லாமல் செயலாக உணர்த்தவே விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியவர் அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள் கோரிக்கைகள் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டு

பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர்வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீடு கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடி 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்புறத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் பிளான் மாவட்ட ஆட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கு குறிப்பாக பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துருவினை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுப்பப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27ஆம் ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும்

உற்பத்தியினை அதிகரித்து தண்ணீரை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசனீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர் எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடியை தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432,58,00,000 ரூபாய் வழங்கப்படும். இயற்கை சீற்றங்களால் நிகழும் பாதிப்புகளினால் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையும், இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களுக்குரிய நிவாரணமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவி அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியாய் மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்பு படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்துவிட நிறை நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் குளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்று விட்ட செய்தியை செங்கோட்டு பல் சிறப்பாக விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும், விவசாயிகளோடு தோளோடு தோல் கொடுத்து உற்பத்தியினை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிறமண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3,00,000 விவசாயிகளுக்கு மண்நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும்.

மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 100,000 ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்கை செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63,50,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 100,000 ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4,50,000 ரூபாயிலும் உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும் மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ் கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12,38,00,000 ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும் இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3,125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும் 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27 ஆண்டில் 9,12,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும் மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சுப் பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும் நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும் நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2,000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2,000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122,51,00,000 ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து

7,730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும், 14,570 மெட்ரிக் டன் சான்று அளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டு 34,72,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம். சரியான நேரத்தில் விவசாயிகள் கிடைக்கும் தகவல், சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி பருப்பினை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65,28,00,000 ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138,36,00,000 ரூபாயிலும் ஆக மொத்தம் 203,64,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63,81,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம். தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய, குறைந்த நீர் தேவை கொண்ட, அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமைத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல், புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும், புளுட்டான் கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை
சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்ப நிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல்.

கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம். இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம். தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள். விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புணும் காத்ததை ஒலிகளை தட்டை புடைனர் புணம்தோறும், கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும், பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைபுணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்றுப்பண்டிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்றுப்பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம்

2026-27 ஆண்டில் 7,35,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்றுப்பண்டி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2,00,000,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டுப்பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகிலுள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4,00,000 ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு 70%, சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56,72,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல், மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும் விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலியம்மாள் சிறு குறு விவசாயி விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலியம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிகான நம்மாழ்வர் விருது. உயிர்ம வேளாண்மையை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வர் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின்
அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே

ஆலயத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி, நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னெறி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3,56,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை, விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள், 1 பொரு விதை கரணிகள் வழங்கிட 9,36,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17,315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், 1 பரு விதை கரணிகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணுட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாளொன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை TBR மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20,00,000 ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின், மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர்

ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,00,000

2026-27 ஆம் ஆண்டில் 222,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம் கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆம் ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனைமரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனைக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் குட்டை பனை, விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மன மலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம் ப்ரொக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆளி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயது உடைய இளம் நாற்றுகள் தளிர்கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர்கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துகள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆம் ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தியினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆம் ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு எல்இடி விளக்கில் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம்,
பூச்சி நோய் தாக்குதலிருந்து

பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆம் ஆண்டில் 15 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுரமீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல் விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள் அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ₹11 கோடியே 73 லட்சம் நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டுக் கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6175 ஏக்கரில் வாழைக்கு முட்டுக் கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள் காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆம் ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8 கோடியே 43 லட்சம் ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆம் ஆண்டில் 86000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் சுருள்வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோர்டோ கிரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா
குமோசோரா ரோசியா

பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வையணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா உமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பணி ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும் நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும் தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தர குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல் ப்ளூபெரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவைகொடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புளியையும் கேஎல்டி அச்சாரஎம்என் 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழைப்பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம், 5 ஆண்டுகளில் 1,250 ஏக்கரில் 1 கோடி ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய்பழம், பிரசிமான் போன்ற பல வகையின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75 லட்சம் ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவை தாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாளையம்

பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவைதாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமைந்ததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும் திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிதும் உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22,80,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். பழங்கள் காய்கறியின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையின அறிய செய்யவும் வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள் பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்க வருக்கை வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ரூட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3,88,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதோடும் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீதா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1,720 ஏக்கரில் 1,51,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35,00,000 நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குளித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2,03,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு
தோட்டக்கலை வளர்ச்சி முகம்.

மீனே நான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டுத் தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் தான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளாகங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெறசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பித்தக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்தே பின்னர் வந்த கம்பரும் வேளாண்மை சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர் எழுபது என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழு, கொழுவானி, தாற்றுக்கோள், உழவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆண்டில் 227 கோடி 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசைக்கலை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும், வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள்,

உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணைக்குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழைநீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1,000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 120,000 ரூபாயும் இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 100,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கென 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடியம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25,00,000 ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 150,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்து கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில்

ஒரு கதிரடிக்கும் கலங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை இ வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டிகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலேயே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரையே இயந்திரமயமாக்கம், உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி, பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மெளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட
வளம் குன்றா வேளாண்மையால் மாநிலம் செழித்து

வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாய் நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர்கள் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகாய், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில் வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல். சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10000 ரூபாயும் தலைமை செயலாளர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போளூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய இரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடியே
80 லட்சம்

ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல், காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், பற்றல், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து, சேமிப்பு காலத்தை நீட்டித்து, தரத்தை பாதுகாத்து, ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பிகே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ம் மற்றும் 3ம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா, ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம்பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கறிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்துதல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அழுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்பம், நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும்.
விதை சான்றல்.

அளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவர்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றுபோதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம், தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய மூன்று திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல், விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR குறியீடு, QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும் விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வெளி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும் இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும் பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக
விவசாயிகளுக்கு

தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1,50,00,000 ரூபாய் வீதம், மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1,000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2,400 முதல் 3,500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும், 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழிக்கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5,400 முதல் 6,700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தியாகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 3,000 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய களப்பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்தும், 1,50,00,000 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் TN அபெக்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TN அபெக்ஸ் மூலம் 2,62,00,000 மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை

சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு, மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் டிஎன் அபெக்ஷன் வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும், 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன் அபெக்ஷன் மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159,41,00,000 ரூபாய் அளவிற்கு பயிர்கடனும், 19,324 நபர்களுக்கு 140,91,00,000 ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்னரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும் பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள்

வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 614,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்

0: பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆம் ஆண்டில்
1: மாண்புமிகு உறுப்பினர்கள், அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது, ஏன்னா நீங்கள் பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்புமிகு அமைச்சர் தொடரலாம்.
0: அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆம் ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்பு துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்துதல். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 கும்பலச்சேரி, 55,000 பருக்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களும் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால் வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால் வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சியினால் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5,000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் 4,19,19,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் இளவு ஒன்று.

வருடத்துக்கு 2 ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டிற்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன் வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பெற்றுள்ளன. இந்த உள்நாட்டு மீன் வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75,00,000 ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருளை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாருதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும்
2026-27 ஆண்டில் மேலும்

50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆம் ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும் விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆம் ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவையை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் பட்டாமாறுதல் ஊரகம் கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டாமாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டாமாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள் டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல் நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளை உடைய வேந்தன்

வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்தி வரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயலில் கண்டு கேட்டு வியப்பவர்கள்தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும், பேர் வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும், ஏர் வளரும் திருவளரும் இசை வளரும், கடல் சூழ்ந்த பார் வளரும் காரலார், பயிர் வளரும் திறத்தாலே, பெருமுகள் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர்வளரும், சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும், வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும், பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும், அழகுமிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 780 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உழவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போதுள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தை சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம் ஏ சித்திக் ஐஎஸ் அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்றே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏ ட்ரூ லீடர்ஸ் ஹேஸ் த கான்பிடன்ஸ் டு ஸ்டாண்ட் அலோன், த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன்ஸ் அண்ட் த கம்பேஷன் டு லிசன் டு த நீட் ஆஃப் த பீப்புள் என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல, எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்கிறேன், லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயாட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கம்பேஷன் டு தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வாழ்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம்.

மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் இவங்க மாண்புமிகு அமைச்சர் வேளாண் இருங்க வேளாண்மை நிதிநிலை முக்காரங்க சொல்றேன் வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க படிச்சுட்டார் இருங்க இருங்க அது அதை நான் முன்னரே அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறிக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிலிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன்னறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110 அந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்ததன் நேரடி ஒளிபரப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:42.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருநெல்வேலி.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள்

0: ஸ்டைலில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: குமரி பண்பலை 101 திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வருகின்ற இந்த பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக யுகேந்திரன் மற்றும் போனி பாடியது.

0: காரணம். அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், ஷாலினி குரல்களில்.

0: கொடுக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: திருநெல்வேலி
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: நேர்களை, நம்ம குமரி பண்பலை 101 இன்று இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம குமரி பண்பலை 101 கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு பட்டாம்பூச்சிகளை கலந்துக்க செய்யுங்க, அவங்களுடைய திறமைய உலகுக்கு வெளிக்காட்டுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கான இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8 தேதி அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
6: நேர்களை நம்ம குமரி பண்பலையின் 101 இன்றைக்கு பகல் 12:50 நலமாய் வாழ்வோம். மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல

0: சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரு நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். குமரி பண்பலை 101 இன்று விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு விளம்பரங்களை தொடர்ந்து.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: திருநெல்வேலி உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நேர்களை, இன்று பிற்பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு. 1:55 திரையிசை, 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பகுதியில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலை. பங்கேற்கிறார் குமரி மாவட்ட சிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் மற்றும் சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இன்று மாலை மணி 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை திரையிசை இடம்பெறும். இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர். ரவி அவர்கள். உடன் உரையாடுபவர் வி. சரவணன் அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும்.

சென்னை வானொலி நிலையம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நீரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இன்றிரவு 9:15 திரையிசை, 9:30 நாடகமலர், சுதேசி சுடர், பத்மநாப ஐயங்கார் நாடகம், எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள், அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேரம். இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 உங்களுக்காக வழங்கியிருக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், பயன்பெறுங்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: for heavy to very heavy rainfall conditions over Uttarakhand, Jharkhand, Gangetic West Bengal, Odisha, Madhya Maharashtra, Konkan and Goa today. Heavy rainfall is also expected over Haryana, Chandigarh, Bihar, Chhattisgarh, Rajasthan, Himachal Pradesh, Jharkhand, Madhya Pradesh, Uttar Pradesh, parts of Northeast India and the Andaman and Nicobar Islands for the day. India's javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, secured places in the final rounds of their respective events at the World Athletics Under-20 Championships in Eugene in the USA. The finals will be played on Sunday. In hockey, teams from Odisha, Punjab, Jharkhand and Madhya Pradesh have advanced to the semi-finals of the 16th India Junior Men's National Championship Division A after winning their quarter-final matches in Coimbatore and Tamil Nadu yesterday. Benchmark domestic equity indices were trading on a positive note in forenoon trade today. The Sensex gained 225 points to 78,806, while the Nifty added 23 points to 24,647 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பிற்பகல் மணி 12:10. மனம் நனையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரலிசை. அழகான இந்த மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்க இதமான திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற முதல் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திற்காக. டி எம் சவுந்தரராஜன் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமு வரிகளில். அன்பு, இந்த அன்பு மட்டும் இருந்தா போதுங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் அடைஞ்சிடலாம். காலம் கனிஞ்சா பொன்மகள் வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் நிச்சயமா தருவாங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஏத்திக்கும் கேட்கும் திட்டிக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டுட்ருக்கீங்க. நம்ம குமரி பண்பலையில் மனம் நனையும் மதுர மழையில் ஆட்டகாஸ் மன திரைப்பட பாடல்கள் வலம் வர காத்துட்ருக்கு. நடையோடு நளினம் கலந்த பேரழகு, என்னவள் பேசும் மொழியில் உள்ள நடையழகு தனியழகு, அவள் பாதம் எட்டி வைக்கும் போது வரும் அழகு புது அழகு. இனி வரும் பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

செல்ல பிராணிகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மளோட வீடுகளில் வந்து பொதுவாக நாய்கள் அல்லது பூனைக்குட்டி இந்த மாதிரியான செல்ல பிராணிகளை வளர்ப்போம். இந்த செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான விலங்குகள் அல்லது பறவை பிடிக்கும் அப்படிங்கிறத அது சார்ந்த உங்களுடைய சுவாரஸ்யமான கதைகளை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு எது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சொல்லுங்க. பெண்களை, இது உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, நீங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். செல்ல பிராணிகள் தவிர்த்து எந்த மாதிரியான விலங்குகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விலங்காக வேணால் இருக்கலாம், ஒரு சிங்கமாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், அல்லது சிறுத்தையாக இருக்கலாம். இந்த விலங்குகளை எதனால் உங்களுக்கு பிடிக்கும், அது சார்ந்த ஏதாவது சுவாரஸ்யமான கதைகள் இருந்துச்சு அப்படின்னு அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசியங்கள் 2602240 மற்றும் உரியன் 2907722. இதற்கான இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903250309. இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. நிகழ்ச்சியில் இனி இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தன் வரிகளில். அடிமையாக வேண்டும் என்றால் அன்பிற்கு அடிமையாகுங்கள். அந்த அன்பு மட்டும்தான் நம்மை என்றும் வீழாமல் வாழ வைக்கும்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.

ஆசைகள் கனவுகளாகின்றது, வாழ்க்கை கனவுகளோடு என்றும் நின்று விடுவதில்லை. நித்திரையில் இருந்து விழித்து நடை போடுங்கள், செயல்படுங்கள், கனவை நனவாக்குங்கள். மனம் நனையும் மதுரமழையில் இனி நீதிக்கு தலைவணங்கு. திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில்.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மீல்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரத்தை சரிபார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக பகல் 12:34. குமரி பண்பலை 101.1 நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை, தேரல் சுவையில் சாரணிசை. பசு, இந்த பசுவோட குணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே நம்ம

எல்லாருக்குமே வந்து அந்த பசுவினுடைய மென்மையான குணம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடல்ல பசுவோட பெண்ணை ஒப்பிடுறாங்க. அப்போ அந்த பெண் மென்மையானவள் தானே. வாலியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்துக்காக.

கசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களைக்குமாரி பண்பலி நூற்று வரில இதுவரைக்கும் அழகான திரைப்பட பாடல்களை மனம் நினையும் மதுர மழை நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சீங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பேசபரி பொன்னிலா பிரதாப்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார்.

கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற சிற்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஒப்பன் டென்னிஸ் போட்டி

இதில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலே 101.
1: நேரம் இப்பொழுது 12:50. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: குமரி பண்பலை 101 இப்பொழுது கேட்கலாம்.
6: நலமாய் வாழ்வோம். தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜெமிலா பொன்மலர் அவர்கள்.
7: தாய்ப்பால் கொடுப்பதனால் தாய்மார்களுக்கும் அதிக நன்மைகள் உண்டு. அதாவது நிறைய பேரு நினைக்கிறாங்க தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டுரும், அப்படி ஒரு கான்செப்ட் பெண்களடையே இருக்கு. ஆனா அப்படி இல்ல. என்னன்னா, நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போது ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. அதன் மூலம் அது நம்ம யூட்ரஸை இன்வல்யூஷன், அதாவது சுருங்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாம பிளீடிங், நம்ம போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ் சொல்லுவோம், போஸ்ட்பார்ட்டம் பிளீடிங் கம்மி பண்ண உதவுகிறது. அது மட்டும் அல்லாது கான்ட்ரசெப்டிவ் பெனிஃபிட், தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கும் போது ஓவுலேஷன் சீரான முறையில் நடப்பதில்லை, அதனால அது ஒரு டெம்பரரி ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். சோ எல்லா தாய்மார்களும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது 6 மாதங்கள் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் மில்க், தாய்ப்பால் மாத்திரமே கொடுக்கும் போது அது ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் ஆக அமையும். சோ கர்ப்பத்தை தள்ளி போட முடியும். அது மாத்திரம் இல்ல, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸும் இருக்கிறது. அது என்னன்னா பிரஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், யூட்ரைன் கேன்சர் எல்லாம் வருவதை அது தடுக்கும். அது மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் தாய்மார்களுக்கு வருகின்ற இருதய கோளாறுகள், நீரழிவு நோயிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். எனவே எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும்.
2: தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தந்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜெமிலா பொன்மலர் அவர்கள்.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர் வடசி.

0: நாகர்கோவில்.
1: நேரம் இப்பொழுது 12:55. குமரி பண்பலை 101 இனி சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து தீயுடன் இணைந்து பாடியிருக்கும் ஜிகிர்தண்டார் டபுளெக்ஸ் இந்த பட பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் விவேக்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

குமரி பண்பலை 101 நேயர்களே, இன்று மதியம் 1:10 ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு குறித்து சிநேகிதிகள் பேச காத்திருக்கின்றனர். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச சிநேகிதிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 290 722 இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்து அலைபேசி எண்ணும் இருக்கிறது 890 325 70 39. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு

0: செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு குறித்து பேசலாம் சிநேகிதிகளே. இது நிகழ்ச்சி இன்று மதியம் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலையில். நேரம் இப்பொழுது 1:00.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: செய்தி தெரியுமா நேயர்களே? இன்று அலெக்சாண்டர் பிளம்மிங் பிறந்த தினம். அவர் குறித்த செய்தி தெரிந்து கொள்ளலாமா?

அலெக்சாண்டர் பிளமிங். இவர்தான் உலகிலேயே முதன் முதலில் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பியை, அதாவது ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடித்த ஒரு புகழ்பெற்ற ஸ்காட்டிஷ் மருத்துவர் மற்றும் நுண்ணியலாளர். இவர் 1881 ஆகஸ்ட் இதே நாளில், அதாவது 6 ஸ்காட்லாந்தில் உள்ள டார்வன் என்ற இடத்தில் பிறந்தார். இவர் லண்டன் பல்கலைக்கழகத்தின் கீழ் மருத்துவ பட்டம் பெற்ற பின்பு 1828 ஸ்டாபிலோகோக்கஸ் பாக்டீரியாக்கள் அடங்கிய தட்டுக்களை ஆய்வகத்தில் மறந்து விட்டுவிட்டு விடுமுறைக்கு ஊருக்கு சென்று விட்டார். அவர் திரும்பி வரும்போது அந்த தட்டில் பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சை வளர்ந்திருப்பதையும் அதை சுற்றியிருந்த பாக்டீரியாக்கள் அழிந்திருப்பதையும் கவனித்தார். இதை அலட்சியப்படுத்தாமல் பிளம்மிங் உற்று நோக்கி ஆராய்ந்ததன் விளைவுதான் உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக்கான பென்சிலின் கண்டுபிடிப்பு. பிளம்மிங் 1928 பென்சிலினை கண்டுபிடித்தாலும் அதை ஒரு தூய்மையான மருந்தாக மாற்றியவர்கள் ஹோவர்ட் ஃப்ளோரி மற்றும் என்ட்ரஸ் செயின் ஆகியோர். பென்சிலினை மருந்தாக மாற்ற உதவியவர்கள் இவர்கள். இதன் விளைவுதான் பென்சிலின் என்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்கை அன்று முதல் இன்று வரை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அதைவிட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், முதலாம் உலகப் போரின் போது பிளம்மிங் ராணுவ மருத்துவ முகாம்களில் பணிபுரிந்த போது கிருமி தொற்றால் வீரர்கள் பலர் இறப்பதைக் கண்டு வருந்தியதன் விளைவுதான் இந்த பென்சிலின் மருந்து கண்டறிய தூண்டுகோலாக அமைந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அதே மருந்துதான் 2 போது மிக அதிக அளவு பயன்படுத்தப்பட்டது. இதன் பயன்பாடு காரணமாக 2 போரில் காயங்களால் உயிரிழந்தோர் விகிதம் வரலாறு காணாத அளவில் குறைந்திருந்திருக்கிறது. பென்சிலின் மட்டுமல்ல, மனிதரின் கண்ணீர் மற்றும் உமிழ்நீரில் உள்ள கிருமி நாசினி நொதியான லைசோசைம் கண்டுபிடித்தவரும் அலெக்சாண்டர் பிளமிங் தான்.

0: பென்சிலின் கண்டுபிடிப்பிற்காக இவருக்கு 1945 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1944 பிரிட்டிஷ் அரசு அலெக்சாண்டர் பிளமிங்கிற்கு சர் பட்டம் கொடுத்தும் கௌரவித்தவிது.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: நேயர்கள் கேட்டது அன்பே சிவம் படப்பாடல். பாடலை பாடியவர்கள் கமல்ஹாசன் கார்த்திக், இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் வைரமுத்து. நேரம் இப்பொழுது 1:10.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது ஹாய் சிநேகிதியே. நம் வீடுகளில் செல்ல பிராணிகள் பறவைகள் வளர்ப்பது சகஜம். அதனிடம் கொஞ்சி மகிழ்வதும் ரசிப்பதும் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுதான். அதைவிட தோட்டத்தில் பூவை தேடி வரும் பட்டாம்பூச்சிகள், பழங்களை தேடி வரும் அணில் கிளிகள், காகம் குருவிகள் இவைகளையும் பலர் பார்த்து ரசிப்பதோடு அதோடு உரையாடக்கூடிய அனுபவங்களும் நேர்ந்திருக்கும். இல்லை, ஒரு நாளோ தொடர்ந்தோ அவைகளுக்கு உணவு ஊட்டியிருக்கலாம். சில நேரங்களில் அவை உங்களிடம் நெருங்கி பழகிக்கூட இருக்கலாம். இல்லை, அவை செய்யும் சேஷ்டைகளை தொலைவில் நின்று நீங்கள் ரசித்திருக்கலாம். அவற்றை குமரி பண்பலை 101 நேயர்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள சிநேகிதிகளுக்கு ஒரு வாய்ப்பு. செல்ல பிராணிகள் தவித்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு, இது குறித்து பேசலாம் சிநேகிதிகளே. செல்ல பிராணிகள் தவித்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு குறித்து நீங்கள் பேச தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240, மற்றொரு தொலைபேசி எண் 290 722, அலைபேசி எண் 890 325 70 39.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிநேகிதிகளோடு பேசுவதற்கு முன்னால் நம்ம வந்து ஒரு திரைப்பட பாடலை கேட்கலாமா? கடலோர கவிதைகள் இந்த படத்தில் வைரமுத்து எழுதிய பாடல். இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு குறித்து சிநேகிதிகள் பேச தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற இணைப்பெண்ணுடன் 260 240 290 722 இந்த தொலைபேசி எண்களுக்கோ அல்லது அலைபேசி எண் 890 325 70 39 என்ற அலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு சிநேகிதிகள் பேசலாம். செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு குறித்து நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் சிநேகிதி, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய பேர் பூதப்பாண்டி. சொல்லுங்கம்மா, என்ன பிராணி அல்லது பறவை உங்களுக்கு கவர்ந்தது? பூனை. யாராவது வளர்த்ததா அல்லது வேற யாராவது பக்கத்து வீட்டுல வளர்த்ததா அல்லது சும்மா காட்டு பூனையா?
1: வந்து சவுண்ட் போடும்.
0: சொல்லுங்கம்மா.
2: மயில் நல்ல அது பிடிக்கும். அது வந்து தோகையை விரிச்சி பிடிக்கிறது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். மழை நேரம் எல்லாம் கூட நாங்க அங்க தூக்கு போயிருந்த நேரம் அதே தோகையை விரிச்சு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு கண்ணு கண்ணா அதுக்கு தோகையில இருக்க அந்த கலர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்.

0: ஒவ்வொரு
1: சின்ன பிள்ளையில அந்த மயில் இறகு நாங்க ஒளிச்சு அது வளரும்,
0: குட்டி போடும், வளருமா குட்டி போடுமா,
1: குட்டி போடும்,
0: குட்டி போடும்னு சொல்லுவோம்ல,
1: அதை ஒளிச்சு வச்சு புக்ல எல்லாம் அங்க எங்கேயாவது அங்க எங்கேயே வச்சிருப்போம்.
0: நம்ம தேசிய பறவை உங்களை வந்து கவர்ந்தது இல்லையா, அழகாக சொன்னீங்கம்மா, நன்றி. வணக்கம், ஹாய் சிநேகிதியே.
2: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
2: காகத்துக்கு சோறு வைக்க பழக்க வழக்கம் உண்டு,
0: நிறைய பேர் வீட்டுல உண்டு இல்லையா?
2: ஆமா ஆமா, அதை

0: பழக்க வழக்கம் உண்டு.
1: நிறைய பேர் வீட்டுல உண்டு இல்லையா?
0: ஆமாம், அது சாதம் என்னன்னாக்கா நாங்க இந்த இது ஒண்ணுங்க மாம்சம் ஒண்ணும் கேட்க மாட்டோம். சோறு வந்து வடிச்சதும் அவரும் வைப்பாரு நானும் வைப்பேன். சில நேரங்கள மறந்து தின்னுவீங்க, அது வந்து உடனே சத்தம் போடும். சத்தம் போட்ட உடனே கேட்டு சாப்பாடு வைக்கலையா காக்காட்டி அப்படின்னு கேட்பேன். இல்ல நீ வைக்கலையா அப்படின்னு சொல்லி அப்படி என்ன வந்து வந்துரும், வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே பெய்யிரும். சில நேரம் ஓடி வந்து பெய்யிருவேன் எடுக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்து எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு லைட்டா ஒரு தட்டு தட்டிடும்.
1: அழைப்பு மணி.
0: ஆமா, தட்டும் போது எனக்கே அது வந்து அது வரல, ஐயோ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்க மறந்துட்டமே அப்படின்னு. ஏன்னா காலையில நம்ம கொஞ்சம் அவசர வேலை நிற்போமா, சாப்பாடு கட்டி செஞ்சல, அதனால கொஞ்சம் மறந்துடும்.
1: எவ்வளவு நேரம் கழிச்சு வரும்?
0: ஆமா, அது கொஞ்சம் கழிச்சு அது வந்துடும், வந்து பாப்பா அப்பதான் எட்டி எட்டி பாத்துருவேன். வந்துச்சா என்ன சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்புறமா மேல வந்து போஸ்ட் பக்கத்துல இருக்குது, மேல வந்து இருக்கும். அது உடனே என்ன செய்யும்னா பக்கத்துல உள்ள காகம் எல்லாத்தையும் கூவி கூவி, பரவாயில்ல எல்லாத்தையும் கூவி மேல மேல பாப்பேன் எல்லாம் வந்துருச்சு.
1: நீங்க காகத்தை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, இப்ப காகங்கள் அதிகமா இருக்குதா எப்படிமா முன்ன விட? மற்றபடி காகங்களோட பறக்கிறது கொஞ்சம் அளவு குறைஞ்சது மாதிரி இருக்கு.
0: சரி,
1: ஓகேம்மா. சரிம்மா, அழகாக பேசுனீங்கம்மா. இன்னும் நிறைய சிநேகிதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றிம்மா, நன்றி நன்றி.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி,
7: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இல்

இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் அப்பொழுது 1:23:40. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் பங்கேற்று செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு குறித்து பேசிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போது இணைப்பில் காத்திருக்கும் ஸ்நேகிதிகள், வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியிலிருந்து இப்ராஹிம் பேசுறேன்.
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்கம்மா.
1: எங்கிட்ட வளர்ப்பு பிராணி கிடையாது, பறவைகள் கிடையாது. ஆனா நான் வந்து எங்க வீட்டுல காமத்தை வந்து தண்ணியும் அரிசியும் வைப்பேன். இப்போ ரெண்டு 6 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்டு எல்லா பறவைகளும் வரும். பொறுப்பிக்கிளி, காகம், எல்லாமே வரும். ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு, அதாவது அவர்கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொன்னா படிச்சுக்கலாம். அந்த கிளி வந்து இருந்து அப்படி சைட்ல அப்படியே இறங்கி மெதுவா இறங்கி, அது ரொம்ப படபடன்னா வராது, மெதுவா கொஞ்ச நேரம் உட்காந்துரும். உட்காந்துட்டு அது நம்ம ஞாபகம் இல்லாம அரிசி வைக்க ஞாபகம் இல்லாம தான் சட்டம் போடும். இல்லாட்டா அதனுடைய துணைகளை கூப்பிடுமா என்னன்னு தெரியல. சட்டம் போட்டோடனே நன்றி பண்ணிக்க அரிசி வைக்கல போலன்னு சொல்லி அடிச்சிருப்பேன். அந்த காம்பவுண்ட்ல அழகா சைட்லயே தான் இறங்கும். இறங்கி ஒண்ணு ஒன்னா மெதுவாட்டு ரொம்ப பதட்டம் இல்லாம சாப்பிடும். குருவி அதே மாதிரி கடக்கட கடக்கட, அந்த சிட்டுக்குருவிங்க மாதிரி அதுக்கு
0: கவனிச்சிருக்கீங்க பாருங்க. அது வந்து கிளி மெதுவாதான்
1: வரும். சேர்ந்து தான் வரும். சேர்ந்து வரும்போதே

0: நாலு ஒண்ணு போல சத்தம் போட்டு வரும். அப்ப வரும்போது டவுண்ட் புறா வந்துட்டு எனக்கு இறக்கையா இருந்த நம்ம குருவியாடி கொஞ்சம் பெருசா இருக்கும்,
1: இறக்கைய கொஞ்சம் அடிச்சுட்டே வரும்ல,
0: பெரிய புறா கிடையாது சின்னதா இருக்கும். அதே மாதிரி புறாவும் அதே மாதிரி புறா வந்து உட்கார்ந்தாச்சுன்னா மத்த பறவைகளும் திங்க விடாது, சாப்பிட விடாது, கொத்தி தள்ளிடும். அது நான் பாப்ப வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கொரோனால இருந்து கொரோனால வந்து இந்த பறவைகள்லாம் இறை இறை இல்லாமல் போச்சுடமேனோ, அப்ப வந்து எங்க வீட்டு உள்ள ஒரு ரெண்டு குருவி வந்துடுது. வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு வரைக்கும் வழி கிடையாது, வந்துடுச்சு எப்படியோ வந்துடும்.
1: இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு கேக்குறதுக்கும் நிறைய ஆர்வமா இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்து கேட்க ஆர்வமா இருக்கோம், ஆனா நிறைய பேசுறதுக்கு சிநேகிதிகள் இருக்காங்கல்லம்மா, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம். எந்த ஊருமா?
2: சிதம்பரம். சிதம்பரமா?
1: சிதம்பரத்துல இருந்து பேசுறீங்க?
2: ஆமாமா.
1: பேரு?
2: சுமதிமா.
1: சிதம்பரத்துல எந்த பகுதிமா?
2: நீங்க
1: பார்த்து வந்து நீங்க ரசித்தது அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு பேசணும். இருந்தாலும் ஹலோ, உங்களுக்கு இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறோம். அடுத்த சிநேகிதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
3: ஹலோ மேடம்.
1: வணக்கம்மா. மேகலா அம்மா சொல்லுங்க. என்னம்மா?
3: ஏதாவது
1: ஒரு பறவை பத்தி பேசினா அந்த சுருக்கமா பேசலாம், நிறைய சிநேகிதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க.
3: நம்ம மனிதனுக்கு அதுக்கு ஒரு தாய்மை உணர்வு உண்டு, அதுக்கு யாரா கொண்டு அழகு எடுத்து வச்சுச்சு,
1: ஊட்டி
3: கொண்டு. அது பிறகு அதை இருக்கும் போது அது பக்கத்துல யாரும் போனா நம்ம போனாக்கு நம்ம அடிச்சு
1: கொத்திரும், நம்மள
3: அடிச்சிரும் அந்த அப்படியே ரெண்டு கைய வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போன
1: அந்த ரெக்க கால எல்லாம் சேர்ந்து நம்ம மேல பட்டுன்னா அவ்வளவுதான். நல்ல
3: சிந்திச்சு எனக்கு அப்படி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பலாம் பாதுகாப்பா நம்மளும் அதுக்கு பாதுகாப்பா.
1: ஆனாலும் நீங்க அடி வாங்கிருக்கீங்க இல்லையா? பறவைகளை வந்து ரசிச்சதோட அடி வாங்கிருக்கீங்க, ஆனாலும் அத ஒரு அனுபவமா அழகான
3: அதுக்கு தாய்மை.
1: அது ஒரு பெருமையா சொல்றீங்கம்மா, பங்கிட்டதற்கு நன்றி.
3: ஒற்றுமை இருக்கு மேடம்,
1: அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா?
3: அது வந்து தனக்கு ஒரு உணவு கிடைச்சாக்கி எல்லாருக்கும் கூவி பழச்சி அடுத்து பிடிக்குது. அது பிறகு கூடு கட்டக்கூடியதுதான் இருக்கு பாருங்க மேடம். அது போல முயற்சி வேற எதுலையுமே கிடையாது. ஒரு ஆள் அந்த கூடு உடச்சு போட்டாலும் கூட அது முயற்சினால திருப்பி திருப்பி கெட்டும் பாருங்க. அது முயற்சி தன்னம்பிக்கை ஒற்றுமை
1: இதெல்லாம் நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. நம்ம சிநேகிதிகளும் நேயர்களும் கேட்டு ரசிச்சிருப்பாங்கன்னு
4: நினைக்கிறோம். ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
10: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும்.
11: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட

0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜெஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365016.
0: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர் வடசேரி நாகர்கோவில்.

0: நேர்கள் கேட்டது கன்னிராசி படப்பாடல்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் இப்பொழுது 1:37. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் தவிர்த்து உங்களை கவர்ந்த பறவை அல்லது விலங்கு, நீங்க எட்ட நின்று ரசித்தவை பறவைகளா இருக்கலாம் அல்லது விலங்காக இருக்கலாம், இது குறித்து பேச நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பெண் 04-652, அடுத்ததாக அலைபேசி 890-325-70-39. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் சிநேகிதி, வணக்கம்.
2: ஹலோ,
1: உங்களுடைய வானொலியின் ஒலி அளவை குறைக்கணும். சொல்லுங்கம்மா.
2: மான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு பெண்ணை நம்ம பார்த்தாலும் அந்த பொண்ணு மான் போல் அப்படின்னு சொல்லுவோம்.
1: உங்களுக்கு ஒண்ணு மானுக்கு ஞாபகம் வந்துருமா?
2: அந்த பொண்ணு மான் போல் அப்படின்னு சொல்லுவோம்ல
1: நம்ம.
2: இயற்கை தானே இது.
1: நீங்க மான ரசிச்சிருக்கீங்களா? மான பற்றி சரிம்மா. நன்றிம்மா, நன்றி. வணக்கம். குமாரி அம்மா சொல்லுங்க.
2: இப்ப உள்ளது மட்டும் சொல்றேன், என்ன தற்போதைக்கு உள்ளது மட்டும். இப்ப வந்து எங்களுக்கு காகம்தான் எங்க தேடி வரும். சாப்பாடு வைக்க லேட் ஆயிடுன்னு சொன்னா, எப்பவும் வைக்கக்கூடிய இடத்துல இருந்தா வந்து சாப்பிடும், அப்படி இல்லைன்னா வந்து கூப்பிடும். பார்த்தோம்னு கூப்பிட்டு ஜன்னல் பக்கம் கூட வந்து அந்த பக்கம் நிப்பன கிச்சன்ல அப்படி வந்து கூப்பிட்டு, அப்புறம் சாப்பாடு வச்சோன்னு சுத்தி இருக்க அவங்களுக்கு எனத்தெல்லாம் கூடுவாங்க காக்காவை கூப்பிட்டு, அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு போட்டோ எடுக்கலாம். அது சாப்பிடும் போது எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அப்படி எடுக்க விடல.
1: ரசிக்கிறதோட அதை வந்து போட்டோ எடுத்து சேர்த்து வச்சிருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா?
2: அடுத்த
1: சிநேகிதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
3: ஹாய் சிநேகிதியே.
1: ஆ, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சின்னகரம், நாதாம் நகரம்.
1: ஆ, சொல்லுங்கம்மா.
3: நான் பசு வளர்த்திருக்கேன். பட்டி வளர்த்திருக்கேன். அப்புறம் இப்ப எங்க வீட்டுல சாப்பிட்டு சாப்பாடு.
1: நீங்க வளர்த்தவை இல்ல, செல்ல பிராணிகளும் இல்லம்மா, நீங்க வந்து எட்டு நின்று ரசித்தவை தான் இன்னைக்கு சொல்லணும். அடுத்த சிநேகிதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹாய் சிநேகிதியே. வணக்கம். சொல்லுங்கம்மா, எந்த ஊரு? நல்லா இருக்குமா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சபரிமாள். நீங்க ரசித்தவை சொல்லுங்க.
4: கருப்பா இருக்கும், பெருசா இருக்கும், நாரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய் பாத்தீங்கன்னா அழகு, அப்படி அந்த மீன் எல்லாம் கொத்தி இருந்தாங்க தெரியுமா மேம்?

0: ரொம்ப அழகா இருக்கு மேம்.
1: நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு பார்த்தது மாதிரி நீங்க ரசிச்ச அந்த உணர்வை இங்கேயும் வெளிப்படுத்துறீங்க உங்க குரல்ல.
0: இந்த உழவர்கள் எல்லாம் வயல் உழுதுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அந்த பூச்சி புழுவை எல்லாம் கொத்தி திங்கம் பாருங்க பறந்து போய், அதுல நாங்க சின்ன வயசுல ரொம்ப பாத்துருக்கோம் மேம்.
1: வயல் வெளிகள்ல, வயல் இல்ல வயல்ல நீரும் இருக்கும் தண்ணி நிறைய இருக்கும். சரி, அந்த
0: பக்கத்து ஒத்த காலே காவல் நிக்க தெரியுமா, அதுக்காக வெயிட் பண்ணி அதெல்லாம் பாக்க ரொம்ப அழகா இருக்கும் மேம்.
1: சரி சரி சரி, நீங்க பார்த்து ரசிச்சத விட நீங்க சொல்றது அழகு இருக்கே, அதோ கூடான கோடி அழகு. நன்றிமா.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
3: வணக்கம் மேடம். ராஜாஜி கதிரியேசன் பழனி விளையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: எந்த ஊருமா?
3: பழனி விளை.
1: சொல்லுங்க
3: மேடம். நான் வந்து ஒரு நாள் கோலம் போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பசு மாடு வந்து கைய நக்கிட்டு, சரி அது ஏதோ கேக்குது போல அப்படின்னு கொஞ்சம் தண்ணி கழனி தண்ணி எல்லாம் வச்சேன். அதுக்கு பிறகு வந்து எப்பவுமே அந்த டைம்ல வந்து என்கிட்ட வந்து சாப்பிட வரும். அது யாருக்குள்ள பசு மாடுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது வரும் கண்டிப்பா வந்து கேக்கும். ஒருவேளை நான் இல்லைன்னா கூட கேட்டுல இருந்து அம்மானு கூப்பிட்டு இருக்கும். அதுக்கு நம்ம தேவையானதை நான் கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு போயிடும். எல்லாரும் சொல்லுவாங்க அது என்ன ஒன்ன மட்டும் தேடி வருது அந்த பசு மாடு, அது ஆனா அது வரும். நான் இல்லாட்டியும் கேட்டு முன்னா வந்து உட்கார்ந்து இருக்கும், படுத்து கிடக்கும்.
1: பசு மாடு எப்படி உட்கார்ந்து இருக்கும்? ஓகே ஓகே,
3: அது அப்படி இருக்கும் மேடம், பாத்துட்டே இருக்கும். அப்புறம் வந்த உடனே அது கேக்கும், எப்படியாவது அதுக்கு ஏதாவது குடுக்கணும், ஒண்ணு இல்லன்னா பழமாவது
1: குடுக்கணும்,
3: அது சாப்பிட்டு போகும்.
1: செல்ல குழந்தைகளுக்கு நீங்க சேர்த்து வச்சுக்கிற மாதிரி அந்த பசு ஒரு குழந்தையா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் சமாளிச்சு என்னைக்கு சேர்த்து வச்சிருப்பீங்க. நன்றிமா.
3: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
4: வணக்கம்.
1: வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கு.
4: இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிருக்கேன்.
1: நிறைவா கிடைச்சிருச்சு இல்லையா? எந்த ஊரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: காரவளை லட்சுமிதாங்க.
1: சொல்லுங்கம்மா.
4: மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளி. பல வகை கிளிகள் அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்கலாம். கிளிகள் வந்து அதில் நல்ல ஒற்றுமை தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அதாவது பறக்கும் போது சேர்ந்து
1: சேர்ந்து பறக்கும்.
4: அந்த சேர்ந்து பறக்கிறத பாக்கிறதுக்கே ஒரு அழகா இருக்கும்.
1: அது ஒரு ஷேப்ல பறக்கும். நிறைய பறவைகள் அப்படி வந்து ஷேப்ல பறக்கும். ஒரு ஒரு அரை வட்டத்துல
4: கூட அப்படி பறக்கும். இந்த நாரைகள், நாரைகள் சேர்ந்து அழகா வரத்தையா அப்படி வானவெளியில ஒரு வட்டம் போட்டு பறந்த மாதிரி பறக்கும்.
1: அரை வட்ட வடிவுல நம்ம பாக்கலாம்.
4: அழகா இருக்கும் பார்த்து ரசிக்க, சூப்பரா இருக்கும். லவ் பேர்ட்ஸ் அது மாதிரி ரொம்ப அழகா
1: இருக்கு. நிறைய பறவைகள் பத்தி சொல்லிட்டீங்க. நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. நன்றிமா. நன்றி. நிறைவாக ஒரு சிநேகிதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: பெரியோல இருந்து விஜயா பேசுறேன்.
1: சுருக்கமா சொல்லிருங்க நிறைவான நேயர்.
5: சரி மேடம். மரங்குத்தி அதன் தலையில் இருக்கும் போ மிகவும் அழகு, ஒளி இல்லாமலே மரத்தை கொத்தும் ஓசை ஒரு இசை. அத புறா எப்போதுமே உணவு கிடைக்கிறதும் வந்து உண்ணுவதில்லை, நன்கு சிந்தித்துத்தான் கீழே இறங்கும், அதன் அறிவாற்றல் மிகவும் சிந்திக்க வைக்கும். காகம் தாதம் படைத்ததும் தான் மட்டும் உண்ணாமல் அதன் கூட்டத்தையே கூட்டி உண்ணும் ஒற்றுமையை நம்மை பிரமிக்க வைக்கின்றது.
1: ஆஹா, சூப்பர்மா. உங்க நீங்க வந்து ரசிச்சவே கவிதையா சுருக்கமா அழகா நிறைவா வந்து சொல்லிட்டீங்க. நன்றி. பாராட்டுக்கள்மா. நேர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு ரசித்தது ஹாய் சிநேகிதியே. நிகழ்ச்சியில வந்து நிறைய அவங்களை எட்டி நின்று ரசித்தவை வந்து பிராணிகள் விலங்குகள் பற்றி பறவைகள் பற்றி சிநேகிதிகள் நிறைய சொன்னாங்க. நம்ம வந்து நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருப்பது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரியசக்தி பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார்.

0: வெளியிட்டார். தமிழகத்தில் மூன்று இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல்மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லம்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முருகப்பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படும்.

0: படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் புலமைப்பித்தன் வரிகளில் ஈட்டி படப்பாடலை கேட்போமா? இப்போது

நேரம் இப்பொழுது 2:15:35. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது திரை இசை.

0: இசையில் முதலாவதாக நேயர்கள் கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய அருணாச்சலம் பட பாடல். பாடலை எழுதியவர் வைரமுத்து, இசை தேவா.
1: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க, உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
2: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவமிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க, எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: திரைசியில் அடுத்து உதவிக்கு வரலாமா இந்த படத்திலிருந்து பாடல். பாடலை எழுதியவர் பழனி பாரதி, பாடலுக்கு இசை சிற்பி, பாடியவர்கள் மனோ, சொன்னலதா.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

திரையில் அடுத்து வைரமுத்துவின் வரிகளில் இருவர் படப்பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் பாடியது.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

தொலைபேசியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்ன தகவல்களில் நினைத்தேன் வந்தாய் படப்பாடல் பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை தேவா.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு. சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: அப்படி அதுல என்னதான் இருக்கு?
3: மேக்ஸ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும், சினிமால இருந்து சமையல் வரைக்கும் 3 சவால்கள் இருக்கு இதுல.
2: எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், பாட்டு, கவிதை
3: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
4: ரெடி.

0: சவாலையும் விளையாடி ஜெயிச்சா
1: பாஸ் நீங்க தான் மாசு. சனிக்கிழமை தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியம் 101.0 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

இனி நாம் கேட்க இருப்பது நேருக்கு நேர். இந்த படத்திற்காக ஸ்ரீனிவாஸ், நோயல், முரளி, அஸ்லாம், தபிதா இவர்கள் குரலில், தேவாவின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் பாடலை கேட்போமா?

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
3: மறக்காம கேளுங்க.

0: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சென்னை மாதவரம், ஐசவுஸ் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர், தந்தையார்பேட்டை, விம்கோ நகர், பேசின் பாலம், சென்னை AWS, பெரம்பூர், தந்தையார்பேட்டை CD மருத்துவமனை, காசிமேடு, எண்ணூர், பாரிமுனை, DGP அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின்

0: மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. வட தமிழக கடற்கரை மற்றும் அதற்கப்பால் கீழ் வளிமண்டல அடுக்குகளில் நேற்று நிலவிய பலவீனமான காற்றழுத்த பகுதி தொடர்கிறது. தென் தமிழகம் புதுச்சேரி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு இடையில் நேற்று நிலவிய மேல்காற்று சூறாவளி சுழற்சி வலு குறைந்துள்ளது. இன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
3: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு செம போட்டால் போதும். ஒரு 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும். அது வளர்ச்சியே தனியாக போயிடும்.
1: மீன் வளர்ப்பு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து.
4: அவ்வளவு டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப், மல்டி டயர், ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். இது ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம்.
1: தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவங்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்,
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில்

0: புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா ஷாலிகா, தன்வி ஷர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென் பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மதியமும் மாலையும் சந்திக்கும் தேனி நேரம் 3:03.

0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்தும் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சாலை பாதுகாப்பு வந்து பாதசாரிகளுக்கு மட்டுமல்ல, வாகன ஓட்டிகளுக்கும் அவசியம் தேவையானது. தற்போது வந்து சாலைகளில் பாதசாரிகளின் எண்ணிக்கையை விட பன்மடங்கு வாகனங்கள் தான் செல்கின்றன. அந்த வாகனங்கள் எப்படி பாதுகாப்பாக செல்ல வேண்டும், இந்த வாகனங்களிலிருந்து பாதசாரிகள் எப்படி பாதுகாப்பாக செல்ல வேண்டும், இது குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் தர நம் நிலையத்திற்கு வந்திருப்பவர் குமரி மாவட்ட சிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் மற்றும் சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை நமது நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். குமரி பண்பலை 101 நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அதாவது இன்னைக்கு சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு தகவல்கள் தான் உங்ககிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேயர்களும் காத்திருக்கிறாங்க இல்லையா. இந்த சாலைகளில் அணிவகுத்து செல்லக்கூடிய வாகனங்களை வாங்க முன்னாடி அந்த வாங்கக்கூடிய நபர் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும், அல்லது என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டு இந்த வாகனங்கள் வாங்க வேணும் சார்?
1: வாகனம் வாங்கறதுக்கு முன்னால அவங்க சுயமாக ஓட்டுவதற்காக இருந்தா ஆக்சுவலா அவங்க வந்து லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கணும். லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாகனம் வாங்கணும். இல்ல இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தரை வச்சு அதை வந்து ஓட்டுறதுக்கு கொடுக்கறவா இருந்தா கூட அவருக்கு லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவர் வாகனத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. பொதுவாகவே வாகனம் பணம் இருந்தால் வாகனம் வாங்கலாம், ஆனால் உயிரை பணத்தால வாங்க முடியாது. அதனால லைசன்ஸ் இருக்கிறவங்க சாலையில வண்டி ஓட்டுறது தான் ஓட்டுறவங்களுக்கு நல்லது, அல்ல சாலையை உபயோகிப்பவர்களுக்கும் அது நன்மை.
0: முத வந்து ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா வந்து லைசன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு, யார் வாங்குறவங்களுக்கு இல்ல, வாங்குறவங்க யாருக்காக வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது வந்து அதுதான் நிஜம். ஆனா வந்து நிறைய பேர் வந்து வாகனத்தை வாங்கிட்டு அப்புறம் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஆனா வேற ஒருவருடைய வாகனத்தை வாங்கி நம்ம அதை ஓட்டி பழகி கொண்டுதான் புது வாகனம் நம்ம பழகி அந்த லைசன்ஸை வாங்கிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இந்த இருசக்கரம் முதல்ல இருந்து இருசக்கர வாகனம்ல இருந்து தொடங்கலாம். அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகள் முக்கியமா கவனம்

0: கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: இருசக்கர வாகனம் வாங்கும் போது அவங்க வந்து முதல்ல ஹெல்மெட் போடுறதை பழகிட்டு தான் வாகனம் வாங்கணும். நடக்கக்கூடிய விபத்துக்கள் அதிகமா தலையில அடிபட்டு தான் காயம் ஏற்பட்டு உயிரிழப்பு எல்லாம் ஏற்படுது. அதனால அது முதல் அவன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவங்க முதல்ல வாங்கும் முன்னால் இதை சிந்திச்ச மனசளவில் அதை எடுத்துட்டு வரணும். நான் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறத ஒரு மனதளவில் அவர் ஒரு உறுதியான ஒரு முடிவோடு தான் வண்டி வாங்கணும். அதுக்கப்புறமா வாங்கக்கூடிய வாகனம் நமக்கு தேவையானதாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ரோடுக்கு தகுந்த மாதிரியான வாகனம் தான் வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்கும்போது ரொம்ப அதிவேகமாக போகக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லுவாங்க, அது கூட வாங்கி ஓட்டுறாங்க, அது நம்ம ரோட்டுக்கு பட்டாது. அதனால் அதுவும் நம்மகிட்ட தேவை என்ன அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களை வாங்குவதற்கு பழக வேண்டும்.
0: தேவைக்கு மட்டும் இல்லாமல் சாலையோட தன்மையும் கருதி இல்லையா? நம்ம வந்து ரேஸ் பைக் எல்லாம் வந்து அந்த ரேஸ் மைதானங்கள்ல தான்
2: ஓட்ட முடியும்.
0: ஆமா,
2: இங்க ரொம்ப ஹெவி டிராபிக்கான இடங்கள்ல ஓட்ட முடியாத வாகனங்கள் கூட இன்னைக்கு சாலையில பார்க்க முடியுது. அது வந்து ஆபத்தை விளைவிக்கும், அதனாலதான் சொல்றோம்.
0: அவங்களுக்கு மட்டும் இல்ல, சாலைகள்ல போறவங்களுக்கும் அந்த ஆபத்தை விளைவிக்கும். அப்புறம் ஹெல்மெட் குறித்து உள்ள கருத்துக்கள் எல்லாம் சொல்ல முடியுமா சார்? என்னென்ன ஹெல்மெட்டோட முக்கியத்துவம் அவசியம், அப்புறமா எப்படி வந்து ஹெல்மெட் எல்லாம் அணிய வேண்டும், வாகனத்துல மட்டும்தான் அணி நிறைய பேர் அணியிற வழக்கம் இருக்கு இல்லையா? இப்ப வந்து சட்டத்துக்கு பயந்து அங்கங்க டிராபிக் போலீஸ் இருந்தா அந்த ஜங்ஷன்ல குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வந்து எடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காம என்னென்ன முறையில வாகனங்கள்ல இருசக்கர வாகனங்கள்ல போகும்போது நம்ம ஹெல்மெட் அணிய வேண்டும்?
2: ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப 100% சரி. ஏன்னா நம்ம எப்பவும் ரோட்ல பார்க்கும்போது ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து போலீஸ் வந்து நல்லா என்ஃபோர்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருந்தா கூட 20% மேல ஆட்கள் இப்போ ஹெல்மெட் அணியாம தான் போறாங்க, இல்லைன்னா ஹேண்டில் பார்ல தூக்கிட்டு போறாங்க. இந்த ஹெல்மெட் தலையில இப்ப ஹெல்மெட் போடாம கூட இருந்தா கூட ஒருவேளை இந்த ஓட்டிட்டு போறோம் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டாம இருக்க வாய்ப்பு, இருந்தாலும் ஹெல்மெட்ல மாட்டிட்டு போறது அந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகப்படுது. ஆனா ஸ்மூத் ட்ரைடிங் பண்ண முடியாது அந்த இடத்துல, அது ஒரு காரணம். ஹெல்மெட் வாங்குச்சுல அதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நம்முடைய தலைக்கு எவ்வளவு ஏத்தாற்போல் வாங்கணும். பெரிய அளவு இன்னொருத்தருடைய ஹெல்மெட் எடுத்து நம்ம மாட்டினாலும் ஒருவேளை சரியாகாமல் இருக்காது, பெரிய சைஸ் பல தரப்பட்ட அளவுகளில் ஹெல்மெட் வருது. அப்போ நம்ம எப்போ யூஸ் பண்ணக்கூடியது நம்முடைய தலைக்கு சரியான அளவில் பொருத்தமாக உள்ள ஹெல்மெட் வாங்கணும், அது ஒன்று. இன்னொன்று தரமான ஹெல்மெட் வாங்கணும். நிறைய பேர் சொல்லுவோம் ஹெல்மெட் வச்சுட்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆனப்புறம் ஹெல்மெட் உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஹெல்மெட் உடஞ்சி தலை டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணத்தினாலன்னா ரொம்ப மார்க்கெட்ல விலை குறைஞ்சது கிடைக்கிறதுனால நம்ம வாங்குறோம், அது வந்து வெறும் ரொம்ப மோசமான மெட்டீரியல்ல அது தயார் பண்ணியிருப்பாங்க. அதனால ஐஎஸ்ஐ தரமுடைய ஹெல்மெட் தான் போடணும், அது சட்டமும் அதான் சொல்றது, ஐஎஸ்ஐ தரமுடைய ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடுறது மட்டும் இல்லை, ஹெல்மெட் போட்டாச்சுன்னா இவர் இந்த ஸ்ட்ராப்பு தாடைக்கு கீழே ஸ்ட்ராப்பு மாட்டாம ஹெல்மெட் போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இவங்க ஓட்டும் போது இந்த கீழே விழுந்துட்டாருனா முதல்ல ஹெல்மெட்டு தான் தூரம் போகும், இவனோட தலை தரையில தான் அடிக்கும். அதனால ஸ்ட்ராப்பு மாட்டுறது தான் முக்கியமானது. ஹெல்மெட் போடுறதை விட முக்கியம்னு சொல்லலாம் ஸ்ட்ராப்பு மாட்டுறது. இது ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள். நம்ம இப்போ பாக்குறாங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சாதாரணமா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து தொழிலாளர் தலையில மாட்டக்கூடிய ஒரு ஹெல்மெட் உண்டு பிளாஸ்டிக், அதுவும் போலீஸ நம்ம என்ன சொல்றது மிஸ்கேட் பண்றதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும், நம்ம தலைக்கு அது யூஸ் ஆகாது.
0: அவங்க காவல்துறையினர் ஏமாற்றுறதுக்காக போடுறது, தங்களை தாங்களே ஏமாற்றுறது மாதிரிதான்.
2: நிச்சயமா நிச்சயமா, முன்னாலே அவர் சொல்லுவாங்க, நம்ம கிளாஸ் இந்த அவேர்னஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது நம்ம சொல்லுவோம் ஹெல்மெட்டை ஹேண்டில் தொங்க விட்டு அதுக்குள்ள தக்காளியை வச்சு வாங்கிட்டு வருவாங்க, தக்காளி சேஃபா இருக்கு தலை போகும், அதை சிந்திக்காம போடுறாங்க. அது வந்து மக்கள் எப்பவும் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஹெல்மெட் விஷயத்துல, குறிப்பா இருசக்கர வாகனத்துல. அதுக்கு மேலாக இருசக்கர வாகனத்துல ரெண்டு பேரும் பயணிக்கும் போது ரெண்டு பேர் மட்டும்தான் பயணிக்கணும், அது சட்டப்படி அதுதான் சரி, மூணு பேர் பயணிக்க கூடாது. அப்படி ரெண்டு பேர் பயணிக்கக்கூடிய வேலையிலையும் கூட ரெண்டு பேருமே ஹெல்மெட் மாட்டுறது அவங்களுக்கு நல்லது, சட்டத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா. இப்போவும் நம்ம மாநிலத்துல அது என்ஃபோர்ஸ் பண்ணல, நம்ம பக்கத்து மாநிலத்துல இப்ப போய் சொன்னா நம்ம பக்கத்து பார்டர்ல இருக்கிறது கேரளா ஸ்டேட், கேரளா மாநிலத்தில் போயாச்சுன்னா ரெண்டு பேர் ஹெல்மெட் வைக்கணும், அந்த பக்கம் போயாச்சுன்னா கர்நாடகா ஸ்டேட் அங்கேயும் ரெண்டு பேர் ஹெல்மெட் வச்சுதான், கேரளாவிலனா மூணு பேர் ஹெல்மெட், மூணு பேர் ஆனால் குழந்தை இருந்தால் கூட 8 வயசுக்கு மேலான குழந்தை இருந்தால் கூட குழந்தையும் ஹெல்மெட் மாட்டி தான் வாகனம் ஓட்டணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போவும் அது ப்ராக்டிஸில் வரலைன்னா,
0: ஆனால் வரலைன்னா கூட நம்ம சேஃப்டி கருதி நம்ம பாதுகாப்பு கருதி
2: மாற்றுறதா நல்ல

0: சட்டப்படி அதுதான், போலீஸ் நம்மளை நிர்பந்திக்கலங்கிறத மட்டும் தான் உண்டு. ஆனா அதுதான் நல்லதும் சட்டப்படியும் அதுதான் சரி.
1: ஒரு வாகனம் வாங்கும் போது ரெண்டு ஹெல்மெட் வேணும். ஆனா யாரெல்லாம் ஓட்டுறவங்க மட்டும் இல்ல, பயணிக்கிறவங்களும் வாங்கணும். அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் அதை பயணிக்கிறோமோ அல்லது எத்தனை பேர் ஓட்டுறோமோ அவங்களுக்கு வந்து தனித்தனியான ஹெல்மெட் வச்சுக்கணுங்கிறது அவசியம்.
0: அதுதான் அவசியம்.
1: சரி, அவங்கவுங்க அளவுக்கு தகுந்தன வாங்கணும். அந்த ஸ்ட்ராப்பை கரெக்டா போடணும். அது லூஸா வேற போட்டிருப்பாங்க சில பேரு. அல்லது போனுக்கு கூட இடைவெளி வேணும் அப்படிங்கறதுக்காக கூட சில நேரங்கள்ல வந்து
0: லூஸா
1: போட்டிருப்பாங்க.
0: அதெல்லாம் தவறானது. அவங்களுடைய உயிருக்கு தான் பாதுகாப்பு இல்லாம போகும்.
1: நீங்க சொல்றது ஐஎஸ்ஐ முத்திரை, அது முக்கியமா கவனத்துல வச்சுக்கணும். சப்போஸ் விபத்துகள் நடைபெற்றாலும் அது வந்து நம்ம கவசம் வந்து நம்மளை காக்கக்கூடிய நிலைமையில இருக்கணும்னா ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட ஹெல்மெட் வாங்கணும்.
0: 60% ஆக்சிடென்ட் இருசக்கர வாகன ஆக்சிடென்ட்ல தலை அடிபட்டு தான் அவங்க உயிரை மாச்சுறாங்க. அதனால அதுதான் முக்கியம். மத்த எந்த பாகம் போனாலும் நமக்கு ரிப்பேர் பண்ணலாம். கை உடைஞ்சாலும் சரி, கால் உடைஞ்சாலும் சரி, அதுல ரிப்பேர் பண்ணலாம். ஆனா தலையில தலைச்சோருக்கு எல்லாம் பிரச்சனை வந்தாச்சுன்னா அவ்வளவுதான், அது ஒண்ணும் ரிப்பேர் பண்ணவே முடியாத ஒரு உறுப்பு. அதனால நம்ம அதை பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கு இதை நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணி போறதுதான் நல்லது.
1: தொடர்ந்து நம்ம வந்து சாலை பாதுகாப்பு குறித்து பேசலாம் சார், ஒரு இடைவெளிக்கு பிறகு.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை,
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நேரம் இப்பொழுது 3:15. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம். நிகழ்ச்சியில் இனி முகமது மக்பூல் மன்சூர் இசையில் முத்தமிழின் பாடலை அங்கம்மாள் படத்திற்காக நாம் கேட்கலாம். தொடர்ந்து பாடலை கேட்ட பின்பு சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இது குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும்.

நேரம் இப்பொழுது 3:20:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம். இதில் சாலை பாதுகாப்பு குறித்து கன்னியாகுமரி மாவட்ட சிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடம் பேசிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். சார், நிகழ்ச்சியின் முதல்ல வந்து வாகன ஓட்டிகள் அல்லது வாகனம் வாங்குறவங்க முதல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும், அப்புறமா முக்கியமாக ஹெல்மெட் அணிய

0: எவ்வளவு பாதுகாப்பு, என்ன மாதிரி ஹெல்மெட் எல்லாம் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறமா வந்து இப்ப இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறது வந்து இப்போ 18 வயதை தாண்டினவர்கள் ஓட்டுறதை விட அந்த சிறுவர்கள் ஓட்டுறதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா? இந்த சிறுவர்கள் வாகனம் ஓட்டுனா பெற்றோருக்கு என்னென்ன சட்டப்பொறுப்பு இருக்கு, பெற்றோர் குழந்தைகளுக்கு சாலை விதிகளை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: 18 வயசு லைசன்ஸ் கிடைக்க இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வேண்டிய மினிமம் ஏஜ்னு தான் சொல்லலாம். வாகனம் ஓட்டுறவங்க அனைவருமே லைசன்ஸ் இருக்க வேணும், அது ஒரு சட்டம். இந்த 18 வயசு கீழே இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டும் வாகனம், இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, ஓட்டக்கூடாது. அது சட்டப்படி செல்லுபடியாகாது. அதுக்கு தான் என்ன, இப்போ வந்து அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, சிறுவர் ஓட்டி ஒரு வாகனத்தில்

0: வந்து அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, சிறுவர் ஒட்டி ஒரு வாகனத்துல விபத்து ஏற்பட்டாலோ, இல்ல போலீஸ் தான் அந்த அவங்க செக்கிங் நடக்கும்போது பிடிச்சிட்டா கூட அந்த பேரண்ட்டுக்கு தான் லைபிலிட்டி பூரா, அவர் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். இந்த குழந்தை மேல சட்டப்படியான, ஆனால் ஜுவலைன் 12 வயசு கீழே இருக்கக்கூடிய யார மேலேயும் நடவடிக்கை பெருசாக எடுக்க முடியாது, கிரிமினல் நடவடிக்கை. அந்த வகையில் அந்த யாரு வண்டி அவங்களோட பேரண்ட் வந்து தான் ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி. அதில் வரும்போது பையன், இப்போ ஒரு பையன் ஓட்டிக்கிட்டு போனான்னா அவருடைய அப்பா பேரில் தான் கேஸ் எடுப்பாங்க. அதுலேயும் ஒருவேளை இவரோட இந்த வண்டியினுடைய ஆர்சி ஓனர் அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தர வண்டியாக இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த வண்டியோட ஆர்சி ஓனர் மேல தான் நடவடிக்கை வரும். அதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கும் வண்டியை கொடுக்க கூடாது, 18 வயசுக்கு கீழ் உள்ள பிராயத்தில் உள்ள ஆளுக பிள்ளைங்களுக்கும் வண்டியை கொடுக்க கூடாது. அது யார், நான் கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க கொடுத்தாலும் சரி, வண்டி என்னோட பையனை கொடுத்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் சரி,
1: முக்கியமா இதை கவனத்தில் வச்சுக்கணும். யார்கிட்ட கொடுக்கறோம், அவங்க கிட்ட இருக்கிறதா, அதாவது லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்கறதா, நம்ம வண்டிக்கு சேஃப், நமக்கு
0: சேஃப். ஆமா, இதுல வந்து ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட், ஒரு உயிர் சேதம் வரக்கூடிய ஒரு விபத்து இந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க ஓட்டிக்கிற போல வண்டியில வந்தாச்சுன்னா இம்மிடியட்டா யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பேரண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வாகனத்தினுடைய ஓனர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை என்பது 3 வருஷ காலம் ஜெயில தான் கிடக்கணும், 3 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ஆகும். அதுதான் அந்த சட்டத்தின்படி சொல்றாங்க. அதனால அது போக 25,000 ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டியும் போடலாம். இப்போ 3 வருஷம் ஜெயிலே கிடக்குனா 25,000 ரூபாய் பெனால்ட்டி, ரெண்டு சேர்த்தும் போடலாம். இந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல் அதுல இருக்கு. அதனால 18 வயசு கீழே யாருமே வாகனம் ஓட்டுறதுக்கு யாருக்குமே கொடுக்க கூடாது.
1: அதாவது குழந்தைங்க வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி, அப்படி ரொம்ப இது ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி பெற்றோர்களை வந்து சரண்டர் ஆக்கி தான் அதை வாங்குறாங்க. அதனால பெற்றோர்கள் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். பிள்ளைங்களுக்கும் இது ஒரு பயம் தானே, இந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்குங்கும் போது பிள்ளைங்களும் அதை வந்து யோசிப்பாங்க, பிள்ளைங்க யோசிக்காட்டியும் பெற்றோர்கள் யோசிப்பாங்க. இந்த சட்டம் வந்து கண்டிப்பா ஒரு குழந்தைகள் சிறுவர்கள் வாகனம் ஓட்டுறத தடுக்கிறதுக்கான மெயின் சட்டம்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆமா, அது வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும், இந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களா கொஞ்சம் கண்டிப்பா தான் கேட்பாங்க, ஆனா நம்ம என்ன சொல்லணும், அவங்களுக்கு தெரியாது இந்த சட்ட சிக்கல்களும், அவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாம் பிராயத்துல இதே மாதிரி எல்லாம் செய்யணும்னுங்கிற ஒரு ஆர்வம் தான் வரும். ஆனா பெற்றோர்கள் தான் அதை தடை செய்து அவங்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கி வாங்கி கொடுக்காம ஓட்ட கொடுக்காமல இருக்கணும்.
1: அப்புறமா இது வாகனம் ஓட்டுற குழந்தைங்க ஓகே, ஆனா வந்து குழந்தைங்கள்லேருந்தே குழந்தைங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாலை விதிகளை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா சார். வாகனம் ஓட்டினாலும் பரவாயில்ல, பாதசாரிகளா குழந்தைகள்லேருந்தே தெரிஞ்சாதான் வளர்ந்த பிறகும் அவங்க வந்து சாலை விதிகளை ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா. என்ன மாதிரி பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணலாம் சார்?
0: சரியா சொல்றீங்க மேடம். ஏன்னா இது வந்து எப்படின்னா, முதல்ல நான் சரியா இருந்தா தான் என்ன பிள்ளைய கற்றுக் கொடுக்க முடியும். முதல்ல என்ன செய்யணும்னா பெற்றோர்கள் இந்த இது கடைபிடிக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். சாலை விதியை மதிக்கிற ஒரு ஒரு சுபாவம் அவங்களுக்கு இருக்கணும், பேரண்ட்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம இப்ப குழந்தைய ரோட்ல அழைச்சிட்டு போறோம், அழைச்சிட்டு போகும்போது நம்ம சொல்லணும் நீ எந்த பக்கமா. சாதாரணமா குழந்தைய ரோட்ல விட்டுக்கிட்டு இவங்க லெப்ட்ல நடப்பாங்க, ரைட் சைட்ல ரோட் டார் ரோடு வழியா குழந்தைகள் நடந்துட்டு போகும், அப்ப அது தவறானதாக்கணும். அப்படிதான் என்னோட கருத்து. இடது பக்கம் விட நான் குழந்தைக்கு இம்மிடியா ஒரு ஒரு சீக்கிரம் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர சாட்டக்கூடிய ஒரு ஒரு ஒரு சுபாவம் அவங்கள்ட்ட இருக்கும். அது இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ ரோட்டில் நம்ம அழிச்சிட்டு போனோம்னா பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, இதுதான் வாகனங்கள் இப்படி வரும், வாகனம் இடது பக்கமாக நம்ம சாலையில் வந்து வாகனம் வரக்கூடியது சாலையின் இடதுபுறமாக தான் வரும், அப்போ நம்ம வலதுபுறமாக நடந்து செல்லணும். வாகனம் என்ன சொல்கிறது, வாகனம் எங்கே நம்ம கிராஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட இடத்துல கிராஸ் பண்ணணும், இதெல்லாமே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
1: இந்த ஜீப்ரா கிராசிங்கில் அது ஆமாம் முக்கியமா, அது சென்டரான இடங்கள்ல ஜங்ஷன்ல எல்லாம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் வந்து
0: குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, அது அங்கதான் இருக்கு.
1: எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி அந்த சிக்னலுக்கு எல்லாம் எந்த மாதிரி காத்திருக்கணும். முக்கியமா நம்ம வாகனம் ஓட்டும் போதும் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்கல்ல.
0: இப்பவுமே நம்ம சிந்திக்கிறத விட அதிகமா பிள்ளைங்களை சிந்திப்பாங்க. அப்ப நம்ம வாகனம் ஓட்டும் போது நம்ம எல்லாமே அந்த சட்டப்படியான லெவல்ல, இப்போ 4 சக்கர வாகனம் காரில் போகிறோம், காரில் போகும்போது ஒரு இடத்துல டேர்ன் பண்ணோம்னா 10-20 மீட்டருக்கு முன்னால நம்ம ரைட் சைடு லைட் போட்டு இண்டிகேட்டர்

0: போட்டு தான் திரும்பணும். இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல சொல்லணும். நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லணும், டர்ன் பண்ண போறோம், நம்ம அந்த இடத்துல வலது பக்கம் திரும்ப போறோம், அதனால இப்ப லைட்டு போறோம், நீ பாத்துக்க, நீ நாளைக்கு வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி அதெல்லாம் கடைப்பிடிச்சு நம்ம ஓட்டணும். அப்பதான் நம்ம விபத்து இல்லாம டிராவல் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு சொல்றது ரொம்ப நல்லது.
1: அப்புறமா நீங்க இப்ப இண்டிகேட்டர்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு இருசக்கர வாகனமோ ஒரு நான்கு சக்கர வாகனம் கனரக வாகனங்கள் எல்லாத்துலயுமே மிரர் கண்ணாடியும் இருக்கும், இருக்கணும், இண்டிகேட்டரும் இருக்கணும்ல சார். ஆனா இந்த இருசக்கர வாகனங்கள்ல இப்போ எல்லாம் ஒரு ஸ்டைலுக்காகவும் என்னமோ ஒரு பகுதியில வலது பக்கம் சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்கள் இடது பக்கம் மட்டும் இருக்கும், சிலப்போ ரெண்டு பக்கமுமே கண்ணாடி இருக்காது, இண்டிகேட்டரும் இருக்காது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து நான் வந்து சாலைகள்ல பாத்துட்டு இருக்கும்போது இன்னைக்குதான் அந்த மாதிரி இல்லை, வரும்போது ஒவ்வொரு நேரமுமே நான் சொல்லிக்கிட்டு வர்றது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பீடா முன்னாடி போய் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க சார், ஆஃப் பண்றதே இல்ல. ஏன்னா அந்த சவுண்ட் அவங்க வைக்கிறது இல்ல, அது சவுண்ட் எதுக்காக வைக்கிறோம் அந்தந்த இடத்துல நம்ம ஞாபகமா ஆஃப் பண்றதுக்கு தான். இந்த மாதிரி விதிகள் இண்டிகேட்டர் மற்றும் கண்ணாடி வைக்கிறதுக்கான அந்த விதிகள்லாம் என்ன சார் இருக்கு எப்படி?
0: ஆக்சுவலா இதெல்லாமே ஸ்டாட்யூட்டரி ஃபிட்டிங்ஸ் அப்படி சொல்லுவாங்க, சட்டப்படியான ஃபிட்டிங்ஸ் தான். இரண்டு மிரர்கள் இருசக்கர வாகனத்துல இரண்டு மிரர்கள் கம்பல்சரியா இருக்கணும். அது வந்து வண்டி வரும்போது இருக்கும், எல்லா வண்டியிலயுமே வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது வண்டியில இரண்டு மிரர்கள் இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி மாட்டுறாங்க, ரெண்டுமே இல்லாதவங்க நிறைய பசங்க ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டக்கூடாது. அதுதான் நம்ம ஏன் நம்முடைய அங்கேயும் அதுதான் நம்முடைய பாதுகாப்புக்காக தான் அது வச்சுருக்காங்க. நம்ம இல்லை இடது பக்கம் திரும்பினோம்னா தலையை திருப்பி பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. மிரரில் பார்த்து தான் பின்னாடி வண்டி வரதான்னு பார்க்கணும். வலது பக்கம் திரும்பும்போது அப்படி தான் மிரரில் பார்த்து தான் திருப்பணும். ஒரு எக்காரணத்தை கொண்டு நம்ம டைரக்டா முன்னால இருக்கக்கூடிய விஷன் நம்ம மறந்துடக்கூடாது. எப்பவும் ஸ்ட்ரைட் லைன்ல தான் பார்க்கணும், பார்த்து தான் ஓட்டணும். அப்போ பின்னாடி திருப்பி பார்த்து ஓட்டும் போது அங்கே ஒரு டைவர்ஷன் வரும், அதனால தான் அது சொல்கிறாங்க. அதே போன்று தான் இண்டிகேட்டர், அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இண்டிகேட்டர் போடுறதும் அவசியம், அதே போன்று தான் மேடம் சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணுறதும் அதை விட முக்கியம். ஆனால் ஒரு ஒயிட் ஜாயிண்ட் வரும், ரெண்டு ரோடு திரும்புகிற இடம் ஒரு ஒயிட் ஜாயிண்ட் வரும்போது இவர் வலது பக்கம் இண்டிகேட்டர் எப்போவோ போட்டிருப்பார். அப்போ ஆப்போசிட்டில் வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவர் ரைட் சைடு போகிறாரு நமக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலான்ட்டு. அவர் ஆப்போசிட்டில் வரவால குறைய சொல்ல முடியாது, இண்டிகேட்டரை பார்த்து அவர் வந்துடுவார், சமயத்தில் அங்கே வந்து விபத்து ஏற்படும். அதனால் இது ரெண்டுமே முக்கியமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும்.
1: நிறைய இடங்களில் இருசக்கர வாகனம் இப்படி பிளிங் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த சவுண்டு வச்சுக்கணும் இல்லையா?
0: பஸ்ஸர், ஆமாம், சவுண்டு வைக்கணும், வைக்கிறது தான் சேஃப்டி. எப்போவுமே அவங்களுடைய பாதுகாப்பு வந்து அந்த பஸ்ஸர் வைக்கிறது தான். அது ரொம்ப விலைக்குறவான ஐட்டம், ஒரு 30 ரூபா 40 ரூபாயில் அதை முடிஞ்சிடும், அதை வாங்கி மாட்டுறது எப்போவும் நல்லது.
1: அதுதான் பல விபத்துகளுக்கும் காரணமா இருக்கு. ஏன்னா இவங்க நீங்க சொன்ன மாதிரி வலது பக்கம் போறாங்களா இவங்க லெப்ட் சைடு போறாங்களான்னு தெரியாது. நிறைய பேர் இதனால யோசிச்சுதான் வருவாங்க, ஆனா சில பேர் கண்டுக்காமே போறாங்க. அது வந்து சீரியஸா சில நேரம் நம்ம வந்து இண்டிகேட்டர் போட்டிருப்போம், அவங்க வந்து இவங்க ஏதோ கவனம் இல்லாம போறாங்கன்னு நினைச்சு கூட போகலாம். அப்புறம் என்ன ஒண்ணு இருக்கு சார், நம்ம சாலையில இருந்து ஒரு சாலையில இருந்து அடுத்த சாலைக்கு நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரி இடது பக்கம் போனா என்ன மாதிரி சென்டர்ல வந்து போகணும், ஒரு நேரங்களில் வந்து வலது பக்கம் போனா சென்டர்ல வந்து நம்ம வலது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணும்னா என்ன மாதிரி போகணும், எல்லாருமே ஒரே சைடாவே அவங்களுக்கு வசதியான சைடாவே மாறி வந்துக்கிறாங்கல்ல, அதுல இருந்து எதிர்த்தால வரக்கூடிய வாகனங்கள் வந்து மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன மாதிரி போகணும் அப்படிங்கிற விதிகளை சொல்லலாமா சார்?
0: ஆக்சுவலா இது வந்து ஒரு பிஹேவியரல் பிராக்டிஸ் தானால சட்டப்படி அதெல்லாம் சொல்லலாம். நம்ம இப்ப வாகனம் ஓட்டும் போது எப்போ இடது உரமா, அதாவது அதிக ஸ்பீடா போகக்கூடியவங்க தான் மிடில் சென்ட்ரல் லைன்ல போகணும். ஆனா இது நமக்கு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில ஃபோர் லைன் இப்பதான் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு, ஃபோர் லைன் கிடையாது, டபுள் லைன் ரோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுல வந்து அப்படி அதை கடைபிடிக்க முடியாது. அப்போ நம்ம மேடம் சொன்ன மாதிரி லெப்ட்ல டர்ன் பண்ணோம்னா லெஃப்ட் சைடாக தான் மூவ் பண்ணி போகணும், கொஞ்சம் அது கொஞ்சம் அலைப்படி எப்படின்னாலும் ஒரு மோர் தேன் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம இடது ஓரமாக தான் போயிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் அங்கே போட்டுடலாம், 50 மீட்டருக்கு முன்னால இடது பக்கம் இண்டிகேட்டர் போட்டுடலாம், இடது சைடு இடது ஓரமாக போய்கிட்டே இருக்கணும்.
1: அவங்களும் அவங்களுக்கு வசதியா அப்படியே அவங்களுக்கு ரைட் சைடு நினைக்கிறேன், நமக்கு லெஃப்ட் சைடு வரும். அவங்க வந்து எதிர்த்தாப்புல வரவங்க சென்டர்ல தான் வரணும் இல்லையா?
0: இடது பக்கம் திரும்புற இடத்துல இதுல பெரிய பிரச்சனை வராது மேடம். நம்ம வலது பக்கம் திரும்பக்கூடிய ஒரு ரோடு, ஒரு ஜங்ஷன் வரும்போது, 4 ஜங்ஷன் வரும்போது வலது பக்கம் திரும்பக்கூடிய வாகனத்துக்கு தான் இந்த மேஜர் பிரச்சனை வருது. ஏன்னா

0: ஈவன் மேடம் சொன்ன மாதிரி அவங்க சென்ட்ரல் லைன்ல தான் போகணும். ரைட் சைடு இண்டிகேட்டர் முதல்ல போடணும், ஒரு 100 மீட்டருக்கு முன்னால ரைட் சைடு இண்டிகேட்டர் போடணும்.
1: நம்ம திரும்ப இடத்துல போட்டோம்னா பின்னாடி வரவங்க ஃபாலோ பண்ண முடியாது.
0: அங்க இருந்து நம்ம கிராஜுவலா வந்து வந்து மிடில் லைன்ல வரணும். வந்ததுக்கு அப்புறம் ரைட்ல திரும்பணும். அப்ப ஆப்போசிட்ல வரவங்களும் சரி, நம்ம பின்னாடி வரவங்களுக்கும் அது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும்.
1: இந்த ஹெல்மெட்டுக்கு அடுத்தபடியா நான் நினைக்கிறது இந்த மிரரும் இண்டிகேட்டர் தான் பெரிய ஒரு முக்கியமா விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆமா, இந்த பிராக்டிஸ் நிச்சயமா வேணும்.
1: அப்புறமா இந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு எந்த அளவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது சார்?
0: அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்பவும் பள்ளி பருவத்தில் இருந்தாலும் சரி, கல்லூரி பருவத்திலையும் அதுக்குண்டான ஒரு போதனைகள் இன்னும் செய்யப்படவில்லை. இப்போ சமீப காலமாக 1 வருஷத்துக்குள்ள தான் நம்முடைய மாவட்டத்தில் புது எஸ்பி ஸ்டாலின் சார் வந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜில் வந்து இவங்க ஒரு கிளப் ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இடையே ஒரு சாலை பாதுகாப்பு மன்றங்கள் ஆரம்பிக்கணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த சட்டம் நடைமுறையில் 100% வரல. இப்போவும் இனிமேல் அதாவது NSS வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நாட்டு நலப்பணி திட்டம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, NCC வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ஸ்கவுட் அண்ட் கைடு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இவங்களை எல்லாமே நம்ம ஒரு முறையாக ஒரு பயிற்சி அளித்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்கள வச்சே ஒரு விழிப்புணர்வு அதான் இந்த ஏற்படுத்தினா தான் இதுக்கு முடிவு காண முடியும்.
1: இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அந்த மாரல் கிளாஸ் இருக்கிறது மாதிரி அந்த மாரல் கிளாஸ்ல இந்த சாலை பாதுகாப்பு விதிகளையும் அவங்களுக்கு ஒரு
0: ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரணும். அப்பதான் அதுக்கு முடிவு வரும்.
1: சரி, அப்புறமா நீங்க இப்ப வந்து இவ்வளவு நேரமும் இருசக்கர வாகனம் இது குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம். இப்ப கனரக வாகனம், இது இந்த கனரக வாகனங்கள்ல வந்து காற்றுல பறக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி வரும்போது என்ன மாதிரி விதிகளை அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும்? அது மட்டும் இல்லாம இந்த கூர்மையான கம்பிகள் நமக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய மாதிரி, அதாவது பொதுமக்களுக்கோ அடுத்த வாகனங்களுக்கோ ஆபத்து விளைவிக்க மாதிரி வரக்கூடிய கம்பிகள், இவைகளெல்லாம் கனரக வாகனங்களை கொண்டு செல்லும்போது என்னென்ன வழிமுறைகளை அந்த வாகன ஓட்டிகள் கையாளணும் சார்?
0: சொல்லப்போனா அதெல்லாம் வந்து பறக்கக்கூடிய பொருள் மண்ணா இருக்கலாம், இப்போ சகிரியினுடைய பவுடரா இருக்கலாம், அந்த மாதிரி எந்த காத்துல பறக்கக்கூடிய எந்த லோடு ஏத்திட்டு போகக்கூடிய வாகனமும் அதை வந்து டார்பால்னால மூடி தான் கொண்டு போகணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இதுல வந்து பறந்து வர பின்னால வரக்கூடிய வாகனத்துக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுது. இப்ப மணல் ஏத்திட்டு போறாங்க, மணல்ல பாறைப்பொடி ஏத்திட்டு போறாங்க, இதெல்லாமே காத்துல பறக்கக்கூடிய பொருட்கள். இது பறந்து வந்தாச்சுன்னா பின்னால வரக்கூடிய இருசக்கர வாகனம் ஓட்டி வரவங்களுடைய கண்ணில் விழும், அவங்களுக்கு எரிச்சல் உண்டு, அவங்க ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அது மூடிக்கிட்டு கொண்டு போகணும்னு தான் விதியே உள்ளது. இன்னொன்று மேடம் சொன்ன மாதிரி அந்த கூர்மையான இல்லைன்னா ரொம்ப நீளமானது, அந்த பாடி அதை அந்த வாகனத்தினுடைய பாடியை விட நீளமான ஒரு பொருளை ஏற்றிட்டு போவாங்க, கம்பிகள் ஏற்றிட்டு போகிறாங்க, கம்புகள் ஏற்றிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இரவு வேலை இருந்தால் இரவு வேலை ஒளிரக்கூடிய லைட்டு மாட்டணும்னு தான் விதி. அந்த கடைசி எண்டில் வந்து எவ்வளவு லெங்கில் இருக்கோ ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு ஒரு பெரிய தடிகள் எடுத்துட்டு போவாங்க, அந்த தடியை முறை இருந்தாலும் சரி கடைசி எண்டில் சிவப்பு நிறத்தில் உள்ள லைட்டு போட்டு தான் நைட் டைம் ஓட்டணும். பகலில் ஓட்டும் போது அங்கே ஒன்றில் கொடி கட்டணும், அது சிவப்பு கொடி கட்டுறது தான் சிறப்பானது. கலர் அதில் சொல்லலை, இருந்தாலும் கூட கொடி கட்டணும். இப்போ நம்ம உள்ளூரில் பார்க்குறோம், டவுனுக்குள்ளே பார்க்குறோம், இந்த கடையில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வீடு கட்டுறதுக்கான பொருட்கள் எடுத்துகிட்டு போவாங்க, கம்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போதும் கடைசியில் ஒரு ஏதாவது துணி ஒன்று ஆடக்கூடிய ஒரு துணி வேணும். கொடின்னு தான் சொல்கிறோம்னா கொடியினுடைய ஷேப்னு கிடையாது, ஒரு அது அந்த ஒரு பொருள் இருக்குது அங்கே நமக்கு நோட்டீஸ் பண்ணுறது, பின்னால் வரக்கூடிய ஆட்களுக்கு தெரிகிற அளவில் ஒரு துணி கட்டியிருக்கணும், ஒரு கலர் துணி கட்டியிருக்கணும்.
1: நமக்கு வண்டி மட்டும்தான் நம்ம கண்ணில் தெரியும், வேகமாக போகும்போது இந்த கொடி அசையும் போது அந்த கம்பி இருக்குது கூர்மையாக, ஆனால் கூர்மையான முனையை கூட நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா?
0: ஆமாம், வந்து உயரம் அதிகமா இருக்கும், அதனால குறுமையான பாகம் கீழே வராது, அதிகமா மேலதான் இருக்கும். அதுல வந்து அப்படியே நம்ம இங்க பாக்குறது இல்ல, இருந்தாலும் அதுலயும் கொடி கட்டுறது நல்லது.
1: அசைக்கூடிய ஒரு கொடி, வண்ண கொடியா, அதாவது சிவப்பு ஒண்ணுனா ஈஸியா எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி கொடி வச்சுக்கலாம்னு சொல்றீங்க. அப்புறமா அந்த 4 சக்கர வாகனத்துல போகும்போது இந்த சீட் பெல்ட், அது வந்து நிறைய பேர் அந்த ஒரு பீப் சவுண்டும் வச்சிருக்காங்க, ஒரு அலாமும் அதில் வச்சிருக்காங்க. அந்த அலாம் இல்லை கேட்காம இருக்கிறதுக்காக அதில் ஒரு சொருகி வேற வச்சுக்கிறாங்க, வண்டி கிளம்பும் போது அதை சொருகி வச்சுட்டு ஹாயாக இருக்கிறாங்க. அந்த ஹெல்மெட்டை மாதிரி தான் நிறைய பேருக்கு சீட் பெல்ட்டும் ஒரு அசௌகரியமாக இருக்குது, அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்?
0: ஆமாம் மேடம், நீங்கள்

0: சொன்ன கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா சீட் பெல்ட் போடுறது நம்முடைய சேஃப்டிக்கு. அப்ப மார்க்கெட்ல இது என்ன வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்கெட்ல அந்த சொருகி வைக்க அந்த பீப் சவுண்ட் கேட்காம வைக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இறக்குறாங்க. அதான் இந்தியாவில் என்ன கஷ்டமா இருக்கக்கூடியது பாக்குறதுக்கு. அதெல்லாம் என்ன தவறான விஷயம். ஆனா புது வண்டியில தான் இந்த சீட் பெல்ட் வாங்கினேன். 86 முன்னால உள்ள வண்டியில எல்லாம் சீட் பெல்ட் ப்ரொவிஷன் கிடையாது. அவங்களுக்கு இப்போவும் சட்டப்படி அவங்க மாற்றணும்னு இல்லை. புதுசாக வரக்கூடிய வண்டிகளில் எல்லாமே சீட் பெல்ட்டு கம்பல்சரியாக மாற்றணும். ஏன் அது மாற்றோம்னா, ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஓட்டுநர் வந்து அவருங்க இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி வருதுன்னா, நம்ம போய் ஸ்டீரிங்கில் இடிக்கிறோம், வண்டி போய் இடித்த அதே வேகத்தில் நம்மளும் ஸ்டீரிங்கில் போய் இடிக்கிறோம். இடிக்கும்போது நெஞ்சில் நல்லா டேமேஜ் வருது. அதனால தான் சீக்கிரம் உயிர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம சீட் பெல்ட்டு, சீட் பெல்ட்டு ஒரு 90% நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். போய் மோதாமல் இருக்கிறதுக்கு, ஸ்டீரிங்கில் போய் மோதாமல் இருக்கிற ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால முன்னெரிக்கையில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரியாக பண்ணும். பேக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதுதான், பேக்கில் இருக்கையோட முன்னால் சீட்டில் வந்து விழுற வாய்ப்பு கூட இருக்குது. அது போக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கவர் ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா அவர் முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வருவார், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ பொதுவாக இப்போ உள்ள வாகனங்கள் எல்லாமே அதிகமான வேகத்தில் போகக்கூடிய, முன்னால இல்ல இப்ப நல்ல வேகத்துல போகக்கூடிய வண்டிகள் தாராளமா இருந்துச்சு.
1: சாலைகளும் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா?
0: சாலையும் பழையதை விட மேன்மையாக இருக்கு. அப்ப நம்மளும் அதிகமா நார்மலி ஸ்பீடு அதிகமா போகக்கூடிய வாகனங்கிற போது நம்மளும் அதிக வேகத்துல தான் இயக்குறோம். அதனால இதுவெல்லாமே ஒரு இது ஒரு ப்ரிகாஷன் பண்ணி தான் நம்ம போனோம். சீட் பெல்ட் நிச்சயமா அணிஞ்சு தான் டிராவல் பண்ணணும். அதுவும் இந்த முதல்ல சொன்ன மாதிரி போலீஸுக்காக வேண்டிய இல்லை, நம்மளுக்காகத்தான் பண்ணுறோம்.
1: இல்லை, இருசக்கர வாகனத்தில் தலை இல்லைதான் அடிபடுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால தலைக்கவசம் அவசியம். அதே மாதிரி 4 சக்கர வாகனத்தில் வாகன ஓட்டிகள் முக்கியமாக டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டீரிங் நெஞ்சு பாகம் வந்து அடிபடாமல் இருக்கும். மற்றவங்க வந்து முன் சீட்டுக்கு வந்து வெளியே விழாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது வந்து இந்த சீட் பெல்ட் தான்.
0: ஆமாம், அவங்களுக்கு தலையை பாதுகாக்கணும். அங்கேயும் தலை தான், ஹெட் இன்ஜுரி தான் வரும், ஹெட்டு பக்கத்தில் வந்து ஒடிஞ்சிடும். அதனாலதான் அந்த டேமேஜ் தான் வரும். அதனால டிரைவருக்கு தான் நெஞ்சில் வருது, மற்றவங்களுக்கு அங்கே வரும்.
1: இடத்தை விட்டு அங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம சேஃபா இருக்கலாம் இல்லையா? சில நேரங்களில் பெரிய ஆபத்தா இருக்கலாம், அவ்வளவு மோதி இருந்திருக்கும். இவங்க சீட் பெல்ட் போட்டதுனால யாருக்கும் எந்த வித காயமும் இல்லாம கூட இருக்கலாம். இல்ல,
0: வண்டி தான் டேமேஜ் ஆகுமே தவிர உயிருக்கு பிரச்சனை வராது.
1: தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது. சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க. சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்னும் 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: ராஹா அடி ஆஃபரே கே சின்னதுரையில் ஆரம்பம்.
6: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
8: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை.

0: சாகர் கோவில். கால் 8870198870.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஹலோ
7: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
6: மறுபடியுமா?
7: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
8: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
6: சார், இவ்வளவு எங்கிருந்து?
8: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
7: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
6: சார், 2 லட்சம்
1: என்னாச்சப்பா?
6: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
6: ஃப்ராட்?
1: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: நேரம் இப்பொழுது 3:44. 20 நொடி. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தெரிந்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கேட்கலாம் ஜஸ்டின் பிரபாகர் இசையில் உமாதேவியின் பாடலை கிருஷ்ணராஜ் அனன்யா பட் பாடிய தண்டகாரண்யம் படப்பாடலை. தொடர்ந்து நமது சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை.

0: சாலை பாதுகாப்பு குறித்து நம்மிடம் கன்னியாகுமரி மாவட்ட சிவில் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் விழிப்புணர்வு தகவல்களை தந்த வண்ணம் இருக்கின்றார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். இவ்வளவு நேரமும் நம்ம வந்து இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொன்னீங்க சார். இனி இதன் அந்த வாகனங்களாலோ என்னென்ன விபத்துகள் நிறைய நடைபெறுகிறது இல்லையா, இந்த விபத்து நடந்த முதல் கோல்டன் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்ற என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டும், அது குறித்து தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப வாகனத்துல ஒரு விபத்து ஏற்பட்டா ஒரு இப்ப நடக்கிறது என்னன்னா டிரைவர் நிப்பாட்டிக்கிட்டு ஓடி போறாரு. அவருக்கு ஒரு பொறுப்புண்டு. ஆக்சுவலா அவர் வந்து அந்த விபத்து ஏற்பட்டு எந்த காரணத்தினக்குள்ளாலும் விபத்து ஏற்படலாம், ஒண்ணுல நடந்து வர்றவராலையும் ஏற்படலாம், இல்ல ஓட்டு இவர வாகன ஓட்டுநராலையும் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது விபத்து ஏற்பட்டாச்சு, நம்முடைய ஒரு சகோதரர் சகோதரி ஒரு விபத்துல ஏற்பட்டிருக்காரு, அவருடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல அவங்க வந்து ஒரு ஒரு முதலுதவிங்கிற முறையில அவரை படுக்க வைக்கணும், நல்ல லெவலா படுக்க வைக்கணும். நம்ம ஒரு தவறு செய்யறோம், என்ன செய்யறோம்னா நம்ம தண்ணியை கொடுக்கறோம். எங்க பார்த்தாலும் நம்ம இம்மிடியா உன்ன பக்கத்துல நிக்கிறவங்களும் யாரா இருந்தாலும் தண்ணியை கொடுக்கணும், அது தவறான முறை.
0: யாரு மயங்கி விழுந்தாலும் சும்மா மயங்கி விழுந்தாலும் தண்ணியை கொடுக்குறாங்க.
1: ஆனா இவங்களுக்கு பிரீத் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா தண்ணியை கொடுத்தாச்சுன்னா அது ரொம்ப மோசமாயிரும். அதனால ஒரு பிளாட்டான இடத்துல அவங்கள படுக்க வைக்கணும், அது ஒண்ணு மெயின். இன்னொன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ் வர்றதுக்கு போலீஸ் வர்றது வருவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு முன்னால 108க்கு ஃபோன் பண்ணலாம், ரொம்ப வசதியான ஒன்று 108க்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை இது ரெண்டும் லேட் ஆகும், ஒருவேளை 108 இன்னொரு கேஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அவங்க வர்றதுக்கு 10 நிமிஷம், இப்போ வந்து நமக்கு வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க, 20 தான் மேக்ஸிமம். இன்னொரு கேஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சாத்தியமான எந்த ஒரு வாகனம் வருதோ அந்த வாகனத்தில் இவரை ஏற்றிக்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும் நிறைய பேர் இப்போ செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவர் பேரில் கேஸ் வந்துடுமோன்னு ஒரு பயம். ஆனால் புதுசாக வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் அப்படி வராது. எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க, அதாவது அது வந்து குட் சமரிட்டன் அவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறேன், அந்த பேஷண்ட்டை எந்த முறையில் கொண்டு சேர்த்தாலும் அங்கே போகும்போது இப்போ வந்து முன்னால் 5000 இருந்தது 25000 கொடுக்குறாங்க. அந்த கொண்டு போகிற ஆளுக்கு மேலே எந்த குவஸ்டனும் வராது, போலீஸ் விட்னஸை போட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் இவர் கூட நிற்கணும்னு இல்லை, ஸ்டேஷனில் அப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து போலீஸ் வந்தாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம மேலே இன்னும் குவஸ்டனே வராது. அதனால் இந்த முதல் ஒரு மணி நேரம் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய விபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆளை காப்பாற்ற வேண்டிய மெயின், அதுதான் கோல்டன் அவர்னு சொல்கிறோம். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்ம முக்கியமானது.
0: அதாவது நீங்க இப்ப சொல்லும் போது அந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவுபவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, அதோட அவார்டும் கொடுக்கறாங்கன்னு சொன்னீங்க. அந்த அவார்டோட பேரை இன்னொரு முறை சொன்னா நல்லா இருக்கும்.
1: அது வந்து தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல, குட் சமரிட்டன் அவார்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல, அதாவது அது என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல.
0: ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்கும், பரிசு தொகையும் கிடைக்கும், உங்களுக்கு சட்டத்துல இருந்து பாதுகாப்பும் கிடைக்கும்ங்கறத எல்லாரும் பொதுமக்களும், அந்த விபத்துல சம்பந்தம் இல்லாத பொதுமக்கள் பார்த்தா கூட உதவி செய்யலாம்ங்கறத இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும்.
1: ஆமா,
0: நீங்க அவார்டுக்காக செய்யாட்டி கூட சட்ட

0: பாதுகாப்பு இருக்குங்கறத மனசுல வச்சுக்கணும். ஒரு சக மனிதர் விபத்துல இருக்கிறாரு, நம்மளோட உடன்பிறப்பு இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் ஒரு சக மனிதர் இருக்கிறாருங்கிறத நினைச்சு பயம் இல்லாம போலாங்கிறது இந்த அவார்டு வந்து உறுதி செய்யறது இல்லையா? சரி சார். சரி,
1: இன்னொன்னு இப்ப சரி, இவ்வளவு அபாட ஆயம் விபத்துல ஏற்பட்டாச்சு, விபத்துல ஒரு ஆள் உயிரிழந்திருப்பாரு, அது எப்படியா இருக்கலாம், நடந்து போற ஆள் பாதை சரியா இருக்கலாம், இல்லாத வாகனத்துல போற ஆளா இருக்கலாம், ஆனா யாரு வண்டி யாரு விபத்து ஏற்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அதுக்கு வந்து அன்னோன் வெஹிக்கிள்னு கேஸ போடுவாங்க, அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு போடுவாங்க, கேஸ் போடுவாங்க போலீஸ் வந்து. அப்படி போடுறவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாச்சுன்னா அந்த அவர் இறந்துட்டார் அவருடைய ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கொடுக்குறாங்க. அதை வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, போலீஸில் போடுற கேஸு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கு இழப்பீடு கிடைக்கும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியல, முன்னால் 50,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ ஆனால் இப்போ வந்து புதுசாக சட்டம் இதில் பிரிவு 106 படி அதை வந்து 2 லட்சம் வரைக்கும்.
0: சாலை விபத்துல காயமடைந்து உயிரிழந்தவர்கள்
1: அது வந்து அன்னோன் வெஹிக்கிள் போடணும், அடையாளம் தெரியாத வாகனம் மோதினா மட்டும்தான். சரி, இவரு வந்து அடையாளம் தெரியாத வாகனம் ஒருத்தர் மோதிட்டு போனாரு, ஆனா இப்ப நம்ம சிசிடிவி எல்லாம் நிறைய இருக்குல்ல, எங்க போனாலும் டிவி இருக்கு, அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு, இவங்க போயிருவாங்க, ஒரு நாள் 2 நாள் கழிச்சுதான் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி நம்ம போயாச்சுன்னா வண்டி அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து எடுத்துட்டு போயாச்சுன்னா இவருக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அதான் இப்ப உள்ள புது சட்டத்துல அதான் இல்ல, 10 வருஷம் வரைக்கும் தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றம் தான் இப்ப அதான் மாறிட்டாங்க புது சட்டத்துல.
0: வாகனம் ஓட்டுறதுல அவர் தவறு செய்யாவிட்டாலும் அந்த இடத்துல விபத்து நடந்த உடனே அந்த காயமடைந்தவருக்கு உதவி செய்யவில்லைன்னா அவங்க கண்டிப்பா
1: தண்டனைக்கு உரியது.
0: சரி, அப்புறமா இந்த விபத்து நடந்த பிறகு அந்த காப்பீடு பெறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு தெரியாமலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க, அப்புறமா தனியான மருத்துவமனையில் அட்மிட் ஆகி காப்பீடு பிரச்சனைகள் நிறைய வருது இல்ல சார். இந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன விபத்து நடந்தோன்னு என்னென்ன மாதிரி செயல்பாடுகள்ல நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லலாமா சார்?
1: அதாவது இப்ப வந்து ஒரு விபத்து நடந்த உடனே அவருக்கு உயிர் போயிருக்காது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க, அங்க போய் 3 நாள் கழிச்சா இருக்கும் உயிர் சேதம் வர்றது. இதுல முக்கியமான மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதை ரிப்போர்ட் பண்ணணும், அது போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணணும், போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு வைக்கணும். ஒரு விபத்து காப்பீடு நம்ம கிளைம் பண்ண போச்சுல, முதல்ல நமக்கு தேவைப்படுறது இதுதான், என்னது எஃப்ஐஆர் தான், போலீஸ் எஃப்ஐஆர் தான் ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது. அப்ப எஃப்ஐஆர் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது, அதனால முதல்ல வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும், எடுத்துட்டு இன்ஃபார்ம் இவங்க அது வரைக்கும் வெயிட், போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஆனா அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமாவது போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போடுறது தான் இந்த விபத்து இழப்பீடு பண்றதுக்கு ஒரு நல்ல முறை.
0: அதாவது முதல்ல வந்து நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும், அப்பதான் நமக்கு வந்து இழப்பீடு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்புறமா இந்த விபத்துகள் எல்லாம் நடைபெறக்கூடிய அந்த நேரங்கள்ல வந்து உதவி செய்தவங்களுக்கு அவார்ட் கிடைக்கும் சொன்னீங்க, உதவி செய்யாதவங்களுக்கு வந்து சட்டப்படி நிறைய பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து விபத்துல சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் அதை பார்த்து விட்டு போறவங்களுக்கா?
1: அப்படி இல்ல, வாகனம் ஓட்டிக்கிட்டு இப்ப வாகனத்தினால வாகனம் மோதி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல அந்த வாகனம் ஓட்டி வாகனம் நிப்பாட்டமா பண்ண மாட்டாங்க, ஆனா இவனை காப்பாத்தி இந்த விபத்துல ஏற்பட்டால காப்பாத்தி கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவரு கொடுப்பாங்க.
0: சரி, இப்ப நீங்க சொல்லும் போது ஒன்னு தெரியுது, இன்சூரன்ஸ் கண்டிப்பா வாகனம் வாங்கும் போது நம்ம பேசுறோம், ஹெல்மெட் முக்கியம், சீட் பெல்ட் முக்கியத்தோட இந்த இன்சூரன்ஸும் முக்கியம் இல்லையா சார்? இன்சூரன்ஸும் முக்கியம்ங்கிறது இது இதா தெரியுது. அப்புறமா இந்த தங்களுடைய அமைப்பின் வாயிலாக நீங்க வந்து இந்த சாலை பாதுகாப்பு பணிகள், என்னென்ன சாலை பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன சார்?
1: அங்கிருந்து இப்ப எங்களுடைய அமைப்பு கடந்த 5 வருடங்களாக கல்லூரிகளில் சென்று இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, ஆனால் நங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் வச்சு இப்போ வீடியோ கிளிப்பிங் கிடைக்கும், ஒவ்வொரு இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்டோட வீடியோ கிளிப்பிங் அதை போட்டு காமிச்சு காலேஜ் லெவலில் பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூல் லெவலில் நான் ஆரம்பிக்கல, ஸ்கூல் லெவலுன்னா அவ்வளோ சின்ன பிள்ளைங்களுக்கு குறைஞ்சி சொல்லி கொடுத்தாலும் பெரிய லெவலில் பிரயோஜனம் வரல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது அதிகமாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஒரு ரோட் சேஃப்டி விங் உண்டு, அவங்க கூட அங்கே கூட கிளப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அது நல்ல ஒரு முயற்சியாக நாங்கள்

0: பாக்குறோம்.
1: கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாதான் இனி வருங்காலத்துல சாலை விபத்துகள் குறைக்க முடியும் அப்படிங்கறது. இது நிறைவா வந்து ஒவ்வொரு குடும்பமும் இந்த பாதசாரிகளாகவும் இருக்கட்டும், வாகன ஓட்டிகளாகவும் இருக்கட்டும், வாகனத்து பின்னாடி பயணம் செய்பவர்களாகவும் இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பமும் நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டம் விபத்தில்லா மாவட்டமா அப்படிங்கிற ஒரு இலக்கை அடையணும்னா ஒவ்வொரு குடும்பமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய சாலை விதிகள் என்னன்னா அப்படி தொகுத்து சொல்ல முடியுமா சார்?
2: முக்கிய சாலை விதி இப்ப குடும்பம்னு சொல்லும் போது என்னுடைய ஒரு வீட்டுல இருந்து ஒரு கணவர் வண்டி எடுத்துட்டு போனோம்னா அவருடைய மனைவி நிச்சயமா சொல்லணும், நீங்க ஹெல்மெட் போடாம வெளியே போகாதீங்க, போகவே வேண்டாம்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நம்ம டெவலப் பண்ணணும். அவர் போடாம சரி நான் அங்க போலீஸ் நிற்கும் போது போட்டேன்னு சொல்லிட்டு போனா முடியவே முடியாது. நம்ம எதுக்காகவோ போராடுறோம். சாதாரண பெண்கள் ஒரு தேவைக்காக ரொம்ப போராடி பேசுவாங்க. அந்த மாதிரியான போராட்டங்கள் இதுல இருக்கணும். பிள்ளைகளும் அப்படி இருக்கணும். நம்முடைய உயிர் இப்ப பெரியவங்க ஒருவேளை செய்யாம போறாங்களா இருக்கு, நிறைய இடத்துல பார்க்க முடியுது. பெரிய ஆட்களைனா படிச்சவங்க கொஞ்சம் அதிகம் போடுறாங்க, நான் இதா சொல்லல, இருந்தாலும் வேலைக்கு போறவங்க தான் இப்ப அதிகமா, சாதாரண வேலைக்கு போறவங்க தான் அதிகமா ஹெல்மெட் போடாம போறாங்க. அவங்களையும் கூட இந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லணும்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம். நல்ல ஒரு வேலையில இருக்கவன் இருந்துட்டா கூட அந்த குடும்பம் குடும்பத்தை காப்பாத்திடலாம், ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாருமே இதுக்கு சேர்ந்து நம்ம ஒரு ஒரு மூவ்மெண்டா எடுத்து போனாதான் சாலை பாதுகாப்பான பயணம் சாத்தியம்.
1: வீட்டுல இருந்து கிளம்பும் போது இருசக்கர வாகனத்துல போனா ஹெல்மெட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போகணும். வண்டி வந்து நம்மவும் எடுக்கும் போதும் வண்டி கண்டிஷனா இருக்கா, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, பிரேக் பிடிக்குதா அப்படின்னு கொஞ்சம் மூவ் பண்ணி பாத்துட்டு போறது இன்னும் கொஞ்சம் சேஃப். வீட்லயும் சொல்லணும், பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. நீ ஹெல்மெட் எடுத்துட்டு போ, தலையில வச்சுட்டு போ, பிரேக் பிடிச்சிருக்கா அவருக்கா செக்அப் பண்ணிட்டு போ. எல்லாருமே எடுத்த உடனே வாகனத்தை எடுத்துட்டு வந்துருவோம். பெட்ரோல் இருக்கா அப்படின்னு கூட நிறைய நேரம் பார்க்க மாட்டோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஈவன் பெட்ரோல் இருக்கா கூட பாத்துட்டு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அதாவது விபத்து இல்லாத ஒரு மாவட்டமா ஒரு நாடா இல்ல உலகமே இருக்கணும்னா வீட்டுல உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே வெளியே கிளம்பும் போது சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லணும், ஹெல்மெட் கொண்டு போங்க, தலையில மாட்டிட்டு போங்கன்னு சொல்லணும்ங்கிறத அழகா சொன்னீங்க. இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியில பங்கேற்று சாலை விதிகள், பாதசாரிகள் என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும், இருசக்கர வாகனத்துல போகும்போது நம்ம என்னென்ன பாதுகாப்பா செல்லணும், நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் எப்படி பாதுகாப்பா போகணும், இப்படி போனா இந்த சாலை விதிகள் கடைபிடிக்கலாம், சாலை வந்து விபத்தில்லாத சாலையா இருக்கணும், மக்களும் விபத்து இல்லாம பாதுகாப்பா செல்வாங்கன்னு இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.
2: ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேயர்களை இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி. இனி தொடர்வது

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:40.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். காசநோய் அல்லது டியூபர்குலோசிஸ், டிபி என்ற நோயின் சிகிச்சையில் மருத்துவ அறிவியல் இன்று பல முன்னேற்றங்களை அடைந்திருந்தாலும் காசநோய் இன்னும் உலகம் முழுவதும் பல லட்சம் மக்களை பாதித்து வருகிறது. ஆனால் காசநோய் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய். சரியான நேரத்தில் கண்டறிந்து முறையான சிகிச்சையை முழுமையாக எடுத்துக்கொண்டால் இந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடைய முடியும். இந்த உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்த்து இந்தியாவை காசநோய் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முதலில் காசநோய் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். காசநோய் என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற கிருமியால் ஏற்படும் ஒரு தொற்று நோய் ஆகும். இது பெரும்பாலும் நுரையீரலை பாதிக்கிறது. ஆனால் உடலின் மற்ற உறுப்புகளான எலும்புகள், சிறுநீரகம், மூளை, நிணநீர் சுரப்பிகள் போன்றவற்றையும் பாதிக்கக்கூடும்.

சுவாச நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இரும்பும் போதும் தும்பும் போதும் அல்லது சளி துப்பும் போதும் அந்த கிருமிகள் காற்றில் கலக்கின்றன. அருகில் இருப்பவர்கள் அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவர்களுக்கும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. எனவே தொடர்ந்து இருமல் இருக்கும் நபர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்திய அரசு காசநோயை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது. உலக நாடுகள் 2030 காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் இந்தியா அதைவிட முன்னதாகவே காசநோயை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை, அதாவது நேஷனல் டிபி எலிமினேஷன் புரோகிராமை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், முதலாவதாக காசநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது, இரண்டாவதாக அனைத்து நோயாளிகளுக்கும் இலவசமாக உயர்தர சிகிச்சை வழங்குவது, மூன்றாவதாக மருந்து எதிர்ப்பு காசநோயை கட்டுப்படுத்துவது, நான்காவதாக நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சமூக ஆதரவை வழங்குவது, ஐந்தாவதாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் பரவலை தடுப்பது. இன்று இந்தியாவில் காசநோயை கண்டறிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சளி பரிசோதனை, மார்பு எக்ஸ்ரே, மூலக்கூறு பரிசோதனைகள் போன்றவற்றின் மூலம் மிக குறுகிய நேரத்தில் நோயை கண்டறிய முடிகிறது. அரசு மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. காசநோய் உறுதி செய்யப்பட்டவுடன் தேவையான அனைத்து மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இந்த மருந்துகளை மருத்துவர் கூறிய கால அளவுக்கு முழுமையாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். சிலர் உடல்நலம் சற்று மேம்பட்டவுடன் மருந்துகளை நிறுத்திவிடுகின்றனர். இது மிகவும் ஆபத்தானது. இவ்வாறு செய்தால் நோய் மீண்டும் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மருந்துகளுக்கே கட்டுப்படாத மருந்து எதிர்ப்பு காசநோய், அதாவது ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி என்பது உருவாகும் அபாயமும் உள்ளது. நோயாளிகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மட்டுமல்ல, சத்தான உணவும் மிகவும் அவசியம். இதற்காக தகுதியான நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த உதவி நோயாளிகள் சிகிச்சையை முழுமையாக முடிக்க ஊக்கமளிக்கிறது. மேலும் சமூக பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் நிக்ஷய் மித்ரா என்ற முயற்சியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தனிநபர்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து, மனநல ஆதரவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க முடியும். இது அரசு மட்டுமல்ல, சமுதாயமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நோயை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இருமும் போதும் தும்மும் போதும் வாய் மற்றும் மூக்கை துணி அல்லது கைக்குட்டையால் மூட வேண்டும். பொது இடங்களில் எச்சில் துப்பும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். வீடுகள் மற்றும் பணியிடங்களில் நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும். சத்தான உணவை உட்கொண்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். புகைப்பிடித்தல், மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு பிறந்தவுடனே BCG தடுப்பு ஊசி போட வேண்டும். காச நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மத்திய அரசு காசநோய் இல்லாத இந்தியா என்ற கனவை நனவாக்க உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த இலக்கை அடைய மருத்துவ வசதிகள் மட்டுமல்ல, மக்கள் ஒத்துழைப்பும் அவசியம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், நேஷனல் டிபி எலிமினேஷன் புரோகிராம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் இப்போது 4:06. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று குமரி கடற்பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை கேட்போம்.

இனிமையான இந்த மாலை வேளையில் காற்றோடு கலந்து நம் மனங்களை லேசாக்க வருகிறது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் மர்சல் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் விவேக்.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நேயர்களே, இனிமையான மாலை வேளையில் நம்முடைய இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நேர்மை. 4:12

திரையிசையில் இனிவரும் பாடல் விக்ரம் வேதா படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலுக்கு இசை சாம் சி எஸ், வரிகள் மோகன் ராஜா.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நீங்களே குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் என்ஜிகே படத்திற்காக சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் உமாதேவி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30

ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் இப்போது 4:23 20 இனிமையான இந்த மாலை வேளையில் நம் மனங்களை தாளாட்டிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை படத்திற்காக பிரதீப் குமார் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை தீயுமான், வரிகள் யுகபாரதி.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: இதுவரை திரைசி கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் முல்லைச்சரம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ராணுவம் பொதுமக்களுக்கிடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, தன்வி ஷர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், சசிகுமார் முகுந்த், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே.

0: பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.

இனிமையான பொன்மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனங்களை தாளாட்ட வருகிறது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் முதலில் காக்கும் கரங்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் வாலி. அன்பே, என் மனமோ உன்னிடம், உன் மனமோ என்னிடம் தஞ்சமானது. உன்னிழலாய் நானும் என்னிழலாய் நீயும் வர எத்தனை பிறவிகள் வந்தாலும் தொடரும் நம் பந்தம்.

0: வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்களே, நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மாட்டுக்கார வேலன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் வாலி. கண்வழி நுழைந்து இதயத்தில் கலந்து உயிர் வரை தொடர்ந்த உறவே, உன் வாய்வழி வார்த்தைகள் என் செவிகளில் மந்திரமாய் இசைக்க உன்னால் யாவும் அழகானது.
2: நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
3: பட்டுக்கொள்ளவா.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903030.

0: பொறுக்காதே
1: தம்பி, நீ வாப்பா நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம்.

கண்களே இனிமையான இந்த மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் என்னை போல் ஒருவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்பர். பூ போன்ற பெண்ணிவளின் வேல்விழிகள் வேங்கி இவன் மனதில் ஆலோலம் இசைக்கின்றது. கேட்போமா?

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: நேரம் இப்போது 5:20. மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அண்ணாநகர் முதல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே.எஸ். சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை சந்திரபோஸ், வரிகள் வாலி. காதல் வானில் பறந்திடும் இளம் சிட்டுக்கள் இவர்கள், அன்பே என் சுவாசம் நீயாகிட, உன் சுவாசம் நானாகிட, இருவரல்ல ஒருவரானோம். நினைவுகள் நெஞ்சை தாளாட்ட தூக்கமும் தூரமாகிறது, ஏன் இந்த மாற்றம், மனதுக்குள் காதல் வந்த மாயமோ?

நேர்மிப்போது 5:25:30. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி. நினைத்தவுடன் நெஞ்சுக்குள் வந்து விடுகிறாய், பார்த்தவுடன் மனதில் பதிந்து விடுகிறாய், உருகிடும் உள்ளம் என்றும் உனக்காகத்தான் அன்பே.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இனிமையான இந்த மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஜெயம் படத்திற்காக மாணிக்க விநாயகம் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை ஆர் பி பட்நாயக், வரிகள் அறிவுமதி. எண்ணத்தில் எழுதிட்ட கவிதையே இன்னிசை சந்தமே, உன் இதழ்கள் பொய் சொல்லும் ஆனால் உன் இதயம் மெய் சொல்லும், உள்ளத்தில் ஊஞ்சலாடும் உறவே உன்னால் என் இதயத்தில் இசைத்திடும் இனிய தில்லானா.

இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பையா படத்திற்காக ஹரிச்சரண் தன்வி பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார். எண்ணில் இசைத்திடும் இனிய சாரல் மலையே, சொல்லாமல் தொட்டுச் செல்லும் தென்றலாய் என் மனம் வருடி சென்றாய் மெல்ல. கார்மேகம் நீ காதல் மலை நான், என்னாகுமோ என் மனம்

நேர்மிப்போது 5:42:30. இனிமையான இந்த மாலை நேரத்தில் நம் மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சேதுபதி படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி KS சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா, வரிகள் நாமுத்துக்குமார். நினைவுகள் நெஞ்சிருக்கும் வரை நிமிடங்கள் கூட யுகங்களாகும் நீ என்னை பிரிந்தால், யுகங்கள் கூட நிமிடங்களாகும் அன்பே நீ என் அருகில் இருந்தால், காலமெல்லாம் பார்த்திருப்பேன் கண்ணே உன்முகத்தை.

0: மாலை நேரத்தின் சாரலாய் நம் மனங்களை வருடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சூரரை போற்று படத்திற்காக ஹரிஸ் சிவராமகிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் விவேக். உறங்கும் போது கனவிலும் விடிந்தவுடன் நினைவிலும் வாழும் வரை உயிரிலும் நீயே, உன்னை மட்டுமல்ல உன் நினைவையும் சுமப்பது வரம் எனக்கு.
1: சிவாரதோ ரச்சிட்ட

நேயர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முள்ளிச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் பராசக்தி நியூ படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் ஜெய்ஸ்ரீ மதிமாறன். மௌனமாயிருந்தே மனதை திருடிவிட்டாய், தொலைவில் நீ சென்றால் தொலைந்தே போகிறேன் நானும், அன்பே துணியாய் கலந்துவிட்டாய் என் மனமெனும் கடலில்.

முல்லைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் காளிதாஸ் ட்ரூ படத்திற்காக கபில் கபிலன் பாடியது. பாடலுக்கு இசை சாம் சி எஸ், வரிகள் மோகன் ராஜா. பூவோடு சேர்ந்திருக்கும் வாசத்தை போல உன் நினைவோடு சேர்ந்திருக்கும் என் சுவாசம், பலமுறை துடித்தது என் இமைகள், உன்னை பார்ப்பதற்கு மட்டுமல்ல உன்னை என் விழிகளுக்குள் சேர்ப்பதற்கும் தான்.

0: இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரு இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் என்று, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வன் ஜெபராஜ் அவர்கள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, உழவர் அனுபவம் நேர்முகம், இதில் முதலில் மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பேடு ஆர் ரவி அவர்கள். உடன் உரையாடுபவர் வி சரவணன் அவர்கள். தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். எட்டுக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள். இன்று இரவு மணி 9:15 திரைசை, 9:30 நாடகமலர், சுதேசி சுடர், பத்மநாபா ஐயங்கார் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு மணி 10:05 நிலாமுற்றம் நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனியமது நாளைய நிகழ்ச்சிகள், நாளை முற்பகல் மணி 11:10 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 12வது கைத்தறி தினத்தை முன்னிட்டு

புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தின் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள், காந்தி அஞ்சலி. 7:25 செய்தி செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. நாளை காலை 8:00 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை. காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: received appointment orders for the past 2 years, despite being included in the PSC rank list. The march turned violent after the police blocked the protesters with barricades as they attempted to storm the secretariat building. Civil Aviation Minister K. Ramohan Naidu has debunked the claims, stating that the government plans to blend ethanol with aviation turbine fuel are completely false and irresponsible. In a social media post, Mr. Naidu today said that there is no such proposal. Union Minister of New and Renewable Energy Prahlad Joshi today said that the PM Surya Ghar Muft Bijli Yojana has crossed 50 lakh beneficiary households in India. Addressing the CII International Energy Conference and Exhibition in New Delhi, the minister highlighted that currently 19 lakh households are receiving zero electricity bills. Benchmark domestic equity indices ended in a positive zone for the second straight session today. The Sensex gained 374 points, or nearly 0.5%, to close at 78,955. Indian javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, secured places in the final of their respective events at the World Athletics Under-20 Championships in Eugene, USA. The finals will be played on Sunday. And that is the end of this news bulletin.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. செய்திச் செய்திகள். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்வி கடன், சுய உதவிக்குழுக்களுக்கான சிறு தொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டங்களை சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் கல்குளம் வட்டம் தலக்குளம் இரணியல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு முகாம்களில் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும்போது ஜாதி சான்று, குடும்ப அட்டை, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தக நகல் மற்றும் கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்கும்போது பள்ளி மாற்று சான்றிதழ், உண்மை சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவை சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் இம்மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரி வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும் ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு

கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 16 தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வாளையத்துவையல் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதியில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் 101 வாவுபலி பொருட்காட்சி இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறுகிறது. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகிற 12 தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலி கர்மம் செலுத்தும் நிகழ்ச்சி குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற இருக்கிறது.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
4: செல்
6: 7305365016.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
9: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
10: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8 தேதி அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
14: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
15: என்னடி எங்க வரணும்?
16: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
15: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
16: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
15: வா வா, சீக்கிரம் போகலாம்.
17: கமலா ஜுவல் திங்கள் சந்தை.
18: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
19: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
20: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
9: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
21: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரணி மடம், நாகர்கோவில். 2330-66.
22: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
23: நீங்களே இந்திரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நெல்லிசையில் முதலில்
24: இந்திய நாட்டு என தொடங்கும் பூவை செங்கூட்டுவன் இயற்றிய பாடலை பாடியவர் NS பிரகாஷ். இசை TK ஜெயராமன்.

சரித்திரம் அதன் தொடக்கம் நம்மிடம், நம் அன்னை பூமியே உயர் பண்பின் குறைவிடம், மனித சாதியே ஒன்றுதானென ஒன்றே குலம் என்போம், மதம் எதுவாயினும் மனிதர்களாக நாமே வாழுவோம். அன்பின் எதிரொலி உலகம் எங்கும் கேட்குமே நம் பண்பு.

மலரும் சொந்தமே என்ற எண்ணம் சிறந்தது. மலர்கள் அனைத்தையும் ஒன்றாய் இணைத்தால் மாலை ஆகுமே. மனித மனங்களும் ஒன்றாய் இணைந்தால்

0: பண்பாடு.
1: மெல்லிசையில் நிறைவாக,
2: உலகத்தின் தலைமகனே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் அரசு மணிமேகலை. பாடலை பாடியவர் டி கே ஜெயராமன், தேவி ஆகியோர். இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: மெல்லிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையஞ்சல்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கவிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின்போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு

0: கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வரார். விவசாயக்காரன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் வந்து அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடினு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் திருலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு

0: காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40. திரிசை நிகழ்ச்சியில் முதலில் அரசு படத்திற்காக விஜய் யேசுதாஸ், சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை மணி சர்மா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேர்களே, இன்றிரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நேர்மிப்போது 6:48. நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் திருமலை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் பா விஜய்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அன்பார்ந்த எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே, உங்கள் ரீகேஒய்சி செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் கேஒய்சி என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் எஸ்பிஐ.
2: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
3: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
3: கால் 8870198870.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடம்.

0: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமிடம் நாகர்கோவில் 2330 66 நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: திரை இசையில் வரும் பாடல் சாமி படத்துக்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை.

0: இதுவரை திரையிசை கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
2: தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் 2026-27 நிதியாண்டுக்கான தாவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அப்போது தாம் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதை சுட்டிக்காட்டி வேளாண் துறையில் தமக்கு உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படும் என்று உறுதி கூறியதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாகவும், இதுவரை 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வேளாண்மை நடைபெறும் நிலங்கள் 100% பயிர்காப்பீட்டில் கொண்டுவரப்படும் என்று விவசாயிகளுக்கு அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தை 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்காக செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றார். இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத் தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், முதல் ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் 10 கூறுகளுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6,16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுக்க 2,000 ஏக்கரில் 2 கோடி ரூபாய் செலவில் செயல் விளக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நெல் விதை விநியோக மானியம் வழங்க 34 கோடியே 72 லட்சம் ரூபாயும், உழவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தை செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காராமணி உள்ளிட்ட பயறு வகைகளின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்வதன் மூலம் இதன் உற்பத்தி 3,88,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்களின் சாகுபடி பரப்பை சுமார் 9,26,000 ஏக்கரிலிருந்து சுமார் 15 லட்சம் ஏக்கராக உற்பத்தியை விரிவாக்கம் செய்வதன் மூலம் உற்பத்தி 8,77,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டன்னாக உயரும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகள் திட்டமாக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்த ஆண்டு 73,360 ஏக்கர் பரப்பளவில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் மத்திய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த நடப்பாண்டில் 17,70,00,000 ரூபாய் செலவில் நாற்றங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட

மாவட்ட ஆட்சியர் வாயிலாக செயல்படுத்தப்படும் என்றும் இதனால் மண்வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் அரசின் திட்ட பலன்களை தடையின்றி பெறவும் நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும் விளைவித்த தானியங்களை உலர்த்தவும் பெரும்பாலான விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெல், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும் முதல் பரிசாக 50,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 25,000 ரூபாயும் என 90 பரிசுகள் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், முசிறி, நரிக்குடி, போடிநாயக்கனூர், கயத்தாறு, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கங்கவள்ளி, கிள்ளிக்குளம், இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டுத் திட்டம் 9 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் நாளொன்றுக்கு 100 கிலோலிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க திட்ட அறிக்கை மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க 20,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மாநில மரமாக கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரம் 3,00,000 விவசாய தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது என்று கூறிய அமைச்சர், பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதோடு 2,10,00,000 ரூபாய் செலவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்களை அமைத்தல், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டங்கள் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேர் முதல் நுனி வரை பயன் தருவது தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை என்றும் கூறிய அமைச்சர், தென்னைக்கான சிறப்பு திட்டம் 16 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் 22 கோடியை 30,00,000 ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சியினை தடுத்து நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரையை கொள்முதல் செய்ய விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க 4 தவணையாக இதுவரை 5,267 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வினோத் கூறினார். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகையாக 917 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க திட்டச் செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள திட்டச் செலவிற்கு கடனுதவி பெறுவதற்கு அரசு வழிவகை செய்யும் என்றும், இதனால் மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதார மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன்குஞ்சுகள் இருப்பு செய்யப்படும் என்றும், பல்நோக்கு பண்ணைக்குட்டைகளின் மூலம் மீன் வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவித்து வருவாயை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும், 5,00,000 சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் உள்ளிட்ட 20,00,000 பல்வகை மரக்கன்றுகள் நடப்படும் என்றும், மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10,00,000 சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். உழவுத் தொழில் சிறந்து விளங்கினால்தான் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டை 2035-36
ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதிபூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினை

0: முதலமைச்சர் திரு விஜய் வகுத்து தந்துள்ளதாக பெருமிதத்தோடு கூறிய வேளாண் அமைச்சர் திரு வினோத், தாமும் உன்னதமான உழவுத்துறையை நல்ல முறையில் வழிநடத்திச் செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன்களை காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்துடன் பயின்று வருவதாக கூறி தமது உரையை நிறைவு செய்தார். அமைச்சர் உரையை தொடங்குவதற்கு முன்பு முதலமைச்சரை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறியபோது, எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியவுடன் பட்ஜெட் உரையில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். அமைச்சர் உரையை முடிக்கும்போது தாம் விட்டுவிட்ட புகழுரையை மீண்டும் உரத்த குரலில் பேசினார். அப்போது திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. மீண்டும் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அமைச்சர் கூறிய வார்த்தைகளை படித்து பார்த்து விதிகளுக்கு புறம்பாக உள்ளதை நீக்கி விடுவதாக தெரிவித்தார். இன்று திமுக உறுப்பினர்கள் அனைவரும் விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கருப்பு சட்டையுடன் அவையில் பங்கேற்றனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் சலனமற்ற நீரோடையாக அமைந்திருந்தது எனலாம்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
2: பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மான்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இழைப்பு பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசியனுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்களை நேரில் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து மாவட்ட தொழில் மையம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் ஆகியோருடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் தொழில் துறைகளில் திறன் தேவைகள், வேலைவாய்ப்புகள் குறித்தும், தொழிலாளர் துறையிலிருந்து தொழிலாளர் பட்டியலை பெற்று முன்கற்றல் அங்கீகாரம் பயிற்சி அளித்தல் குறித்தும், அரசு துறைகள், தொழிற்சாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் திறன் பயிற்சி செயல் திட்டம் உருவாக்குதல் குறித்தும், அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப மையங்கள் பயிற்சி நடத்துதல் குறித்தும், மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான திறன் பயிற்சி, பயிற்சிக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள திறன் மேம்பாட்டு திட்டத்தை அட்டவணை மற்றும் செயல்படுத்த துறை வாரியான பொறுப்புகள், கால கணிப்பு நடைமுறைகளை இறுதி செய்தல் தொடர்பாகவும், தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் விரிவாக விவாதித்து முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் சுய கணக்கெடுப்பு முறையிலும் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதன்படி கணக்கெடுப்பாளர்களை கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நாகை மாவட்டத்தில் 30 நாட்கள் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கு நகரம் மற்றும் கிராமம் வாரியாக தொடர்புடைய பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் முதன்மை பயிற்றுனர் மற்றும் முன்னிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கள பயிற்றுனர்களாக 26 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்புடைய இயக்குநர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு மேற்கொள்ள 1200 களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கணக்கெடுப்பு

0: பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்கள் அளித்து களப்பணியாளர்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரிகளுக்கும் உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20-ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தள ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம் ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் 1994 ஆம் ஆண்டு விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகன் கூறினார். நாட்டில் 17,000 காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 2024 ஜனவரி 1 ஆம் தேதி வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக நகர்ப்புற மகளிர் சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.

0: மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 கோடி ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 கோடி ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை, கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150க்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில்

கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங் ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை.

0: பொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20-ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மைப்போது 7:25:30. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 3 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்வெட்டலாம். தென்னையில் தேங்காய் தொண்டுகளை குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளியிலோ புதைத்து மழை நீரை சேமிக்கலாம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என பீச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து காலை முற்பகல் 10:30 முதல் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு எனும் தலைப்பில் இம்மாதம் 21-ஆம் தேதியன்று ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டணத் தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 04562288643 என்ற தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு.
5: வாங்க பட்டக்கா, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
4: இப்பதான் புள்ள வந்த.
5: என்னக்கா, வரத்துக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப என்னடானா மறுநாளே வந்து நிக்கிறீங்க?
4: நானும் அந்த முடிவோட தான் போனேன். ஆனா என் மாமியாருக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியலன்னு என் வீட்டுக்காரு போன் போட்டதும் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன்.
5: அச்சோ, இப்ப எப்படிக்கா இருக்கா உங்களுக்கு?
4: இப்ப பரவாயில்ல புள்ள, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டோம், இப்ப நல்லா இருக்காங்க.
5: அப்படியா? சரிக்கா.
4: முத்தழகு, இந்தா புள்ள, இந்த மீனை குடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்.
5: ஹை, விரால் மீன்? அக்கா, அண்ணன் தானே கொடுத்து விட்டாரு, நானே உங்ககிட்ட சொல்லி விடணும்னு நினைச்சேன், நீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
4: அது எப்படி புள்ள, நானே மறந்தாலும் அண்ணன் மறக்காது, முத்தழகு கிட்ட கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து விட்டாரு.
5: அண்ணனோட மனசே மனசுதான்.
4: அது என்னமோ சரிதான், ஆனா இனிமே மீனை அண்ணன் தர தேவையில்ல, உனக்கு தேவைப்பட்டா நீ என்கிட்டயே வாங்கிக்கலாம்.
5: என்னக்கா சொல்றீங்க, உங்ககிட்ட எப்படி நான் வாங்க முடியும்?
4: முத்தழகு, நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மீன் பண்ண அமைக்கலாம்னு. நான் ஊருக்கு போனதே அதுக்காகத்தான், விவரங்களை கேட்டுட்டு வருவோம்னு போனேன், ஆனா சூழ்நிலை சரியில்லாம போனதுனால உடனே கிளம்ப வேண்டியதா ஆயிடுச்சு.
5: அப்போ எப்படிக்கா திரும்பவும் ஊருக்கு போவீங்களா?
4: இல்ல முத்தழகு, எங்க ஊர்லயே மீன் வளர்ப்புல முன்னோடியா இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரோட அனுபவத்தை பதிவா எடுத்து எங்க அண்ணன் அனுப்பி வச்சிருக்காரு.
5: அப்படியா? அக்கா அக்கா, அவர் யாரு, என்ன பதிவு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
4: சொல்லிட்டா போச்சு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட பகிர்ந்துகிட்டதுதான் நாம இப்போ கேட்க போறோம். வைக்கவா?
5: வைங்கக்கா, கேப்போம்.
2: நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க மீன் வளர்க்குறீங்கன்னு.
6: ஆமா சார், மீன் வளர்க்குறோம்.
2: எவ்வளவு காலமா மீன் வளர்க்குறீங்க?
6: நான் 25 வருஷமா வளர்க்குறேன், கேவிக்கையில பயிற்சி பெற்று அதுலேருந்து வளர்த்துன்னு வரேன்.
2: இந்த கேவிக்கையில?
6: ஆமா.
2: திருக்கழுக்குன்றம்னா நல்ல செழுமையான பகுதிங்க, நெல் கடலை கம்பு கரும்பு இப்படி நிறைய பயிர்லாம் சாகுபடி பண்ணுவாங்க.
6: ஆமாம்.
2: ஆனால் நீங்கள் 25 வருஷமா மீன் வளர்ப்பு செய்கிறீங்களே,
6: அது நல்ல லாபம் சார்.
2: அப்படியா?
6: ஆமாம், 2 ரூபா போட்டால் கூட 100 ரூபா கிடைக்கும் 6 மாதத்தில், ஒரு குட்டி 2 ரூபா. 6 மாதத்தில் அந்த மாதிரி எந்த பொருளும் கிடைக்காத, விவசாயம் பண்ண கூட அவ்வளோ கிடைக்காது.
2: அது மாதிரி கிடைச்சதுன்னா எல்லாரும் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களா
6: சார்? பருவ காலம் டக்கு டக்கு மாறி போகுது இல்லை, அதனால் வந்து லாஸ் ஆகுது, ஒரு நேரத்தில் நல்லா தூக்கி கொடுக்குது, அப்படி போகுது.
2: இப்போ நீங்கள் வளர்க்குறது வந்து இந்த
6: மீன் பண்ணையிலேயே
2: கூட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்லுவோம்.
6: ஆமாம், கூட்டு வளர்ப்பு.
2: கெண்டை,
6: விராலு,
2: விராலு,
6: எறா, இதெல்லாமே வளர்க்குறோம்.
2: புல்கெண்டை?
6: புல்கெண்டை, சாதா கெண்டை.
2: விரால் வந்து இன்னொரு மீனை சாப்பிட்றதா?
6: ஆ, சாப்பிடாது சார், பெரிய சைஸ் வந்து சாப்பிடாது,
2: சின்ன சைஸ் இருந்தால்
6: சாப்பிடும்.
2: அப்போ இதெல்லாம் ஒரே குட்டையில் இருக்கா, வெவ்வேறு குட்டையில்?
6: தனித்தனி குட்டையில்.

0: அதான் கேட்குறேன்.
1: ஒன்னா கூட வைக்கலாம், பெரிய சைஸ் இருந்தால் அதிக அதிகம் நம்ம போட்டால் தனித்தனியாக சாப்பிடும்.
0: இந்த மாதிரி மீன் வளர்க்கணும்னு 25 வருஷத்துக்கு முடி எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
1: ரேடியோவில் விளம்பரம் பார்த்தேன், அதை வச்சு அதிகாரி கேவிக்கு வந்து பார்த்தேன்.
0: அவங்களுடைய அடித்தளம்?
1: ஆமாம், அடித்தளம்.
0: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்கு?
1: எனக்கு ஒரு ஏக்கர் இருக்கு சார்.
0: ஒரு ஏக்கர் நிலம். மீன் கூட்டம் இருக்கிறது
1: 25 சென்ட் வச்சுக்கிறேன்.
0: இப்பயும் 20 சென்ட் தான் இருக்கா?
1: 25 சென்ட் போர் போட்டு அதில் இப்பவும் மீன் கொஞ்சம் வச்சுக்கிறேன்.
0: ஒரு குளமா?
1: 5 பாண்டா வச்சுக்கிறேன்.
0: தனியாக பிரிச்சுட்டீங்க?
1: பிரிச்சுட்டேன்.
0: 5
1: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சாதா கண்டை, விரல் அப்படின்னு தனித்தனியாக.
0: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரே குளத்திலே வளர்க்கலாமே? எல்லாம் அது கீழே நடுமட்டம் மேல்மட்டம் தானே வளரும்.
1: குட்டி பெருசு பெருசு 1000 பேர் அப்படி விடுவோம். ஏரி குளம், பிடபிள்யூ ஏரி, பஞ்சாயத்து ஏரி, அரசாங்கத்தின் மூலிமா இதெல்லாம் எடுத்து மீன் வளர்க்குறேன்.
0: இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்களா, அதுக்கு மீன் குஞ்சு எங்கேருந்து வாங்குவீங்க?
1: கல்கட்டா.
0: என்னது, கல்கட்டாவா?
1: ஆமாம்.
0: அங்கேருந்து வருது?
1: ஆமாம் சார்.
0: என்ன அப்படி சொல்கிறீங்க?
1: ஆமாம்,
0: நம்ம ஊரில்லாம் கிடைக்கல.
1: கிளைமேட்டுக்கு குட்டி பொறிக்க முடியல.
0: என்னங்க, மேட்டூரில் அருமையான பண்ணை இருக்குது, அங்கேருந்து பொறிச்சு கொடுக்குறாங்க?
1: பண்ணு தர சிசி வண்டி தான் சேல் பண்ணி தராங்க, வேறு எதுவும் பண்ணல.
0: இப்போ நீங்கள் வாங்குற குஞ்செல்லாம் கல்கத்தாவில் என்னென்ன வகையான குஞ்சுகள்லாம் வாங்குறீங்க?
1: விரால் நானே உற்பத்தி பண்ணுவேன்.
0: விரால் குஞ்சு உங்கள்கிட்ட இருக்கு?
1: என்னோட இருக்கு.
0: சரி.
1: கட்லா, ரோகு, புல்லுகண்டை, சாதா கண்டை கவர்மெண்ட்லேயே வாங்கிடுவேன், இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. மீதிலாம் கல்கட்டா தான்.
0: என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் நல்லா மீன் பண்ணையில் மீன் உற்பத்தி பண்ணணுங்கிறதுல நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ண வேணாம், மீன் குஞ்சுகள் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் போது கொல்கத்தாலேருந்து வாங்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட் காசு எவ்வளோ ஆகும்?
1: அது என்ன சார் இப்போ பிரச்சனைனா, மீன் குட்டி பொறிச்சு மண் பாண்டிலேயே வந்து வளர்த்தோம்னா மீன் குட்டி 6 மாதத்தில் 2 கிலோ 3 கிலோ வளரும்.
0: சரி.
1: அதே சிமெண்ட் பாண்டில் இருந்தால் அது வந்து தேஞ்சி போகுது, வளர்ச்சியாவலை. 3 வருஷம் ஆனால் தான் அது வரும், 1 கிலோ ஆகுது. அதுதான் டெக்னாலஜியை. நம்ம என்ன பண்ணால், எட்டாயிரம் போது கல்கட்டாவில் பொறிச்சு கொஞ்சம் எடுத்துக்கணும், நம்ம மண் பாண்டில் வரோம். கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சிமெண்ட் பாண்டில் விட்டுறாங்க.
0: இப்போ உங்களுக்கு ரெகுலராக அங்கேருந்து குஞ்சுகள் வந்து?
1: ஆ, வருது சார்.
0: எப்படி சொல்லுவீங்க, எப்படி வந்து சேரும் அது?
1: நம்மள மாதிரி பார்மெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்கள்ல?
0: ஆமாம்.
1: அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டை சொல்லி அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகும். அவங்களுக்கு கம்ஷன் வேணும்ல, அதனால் நாங்கள் பெருசாகி நாங்கள் நிறைய பேர் பார்மெண்ட் கொடுத்துருவோம்.
0: கொல்கத்தாவிலேருந்து அந்த மீன் குஞ்சுகள் வருது இல்லை?
1: சரி சார்.
0: வந்து இன்னைக்கு இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னிலேருந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுடைய குட்டையில் அந்த மீன் குஞ்சுகள் வளரும்?
1: 1 மாதம் வச்சுருந்தா போதும்.
0: 1 மாதம் தானே?
1: ஆமாம். புண்ணாக்கு தவிடு போட்டால் போதும், அது பெருசாகிடும்.
0: 1 மாதத்தில் எவ்வளோ இடம் கூடும்?
1: எப்படி பார்த்தாலும் 2 இன்ச்சு வந்துடும்.
0: 2 இன்ச்சு?
1: 2 இன்ச்சு.
0: நீங்கள் அளவு சொல்கிறீங்க?
1: ஆமாம்.
0: இப்போ அந்த 2 இன்ச்சு குஞ்சை வந்து மீனை வந்து என்ன பண்ணுவாங்க?
1: நம்ம ஏரியில் விட வேண்டியதான், குளத்தில் விட வேண்டியதான்.
0: நீங்கள் வந்து செகண்டரி நர்சரி மாதிரி அதை வளர்க்குறீங்க?
1: ஆமாம்.
0: வளர்த்து நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க?
1: ஆமாம்.
0: நீங்கள் மீனாக விற்கிறது இல்லை?
1: ஆ, மீன் வந்து நான் ஏரியில் கொத்துக்க எடுக்கிறேன்ல,
0: அதில் வளர்ப்பீங்க?
1: எனக்கு போதுமானது எடுத்துக்கினேன், மீதி கொடுத்துருவேன்.
0: குஞ்சாகவே கொடுத்துருக்கீங்க, அதை இன்னொருத்தர் எடுத்து வளர்ப்பேன்.
1: ஆமாம்.
0: பொதுவாக இந்த கட்லா, ரோகு, மிருகாலாம் இருக்குல்ல, நீங்கள் விரால் கூட வளர்க்குறீங்களே?
1: ஆமாம்.
0: இப்போ இதெல்லாம் வந்து குஞ்சாக வந்து ஒரு குட்டையில் இறங்குது, இறங்குறது நம்ம நுகர்வோருக்கு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளவு காலத்தில் பெருசாகும், என்ன வெயிட்டில் வரும்?
1: 6 மாதம் மினிமம். கண்டெல்லாம் 6 மாதம் சார். விரால்லாம் வந்து மினிமம் 8 மாதம்.
0: 8 மாதம்.
1: ஒரு கிலோ மேலே வரும். விரால் வந்து 28 வகை இருக்குது.
0: 28 வகை?
1: ஆ, 28 வகை. நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 5 வகை இருக்குது. மீதி இந்தியா ஃபுல்லாக வந்து மணி விரால் அது இதுன்னு சொல்கிறாங்க. மெடிசனுக்கே விரால் தான் அதிகமாக, ஆட்டுக்கே மருந்துக்கு விரால் தான். அவ்வளோ மகத்துவம் இருக்குது விரலில்.
0: அப்படியா?
1: ஆமாம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1 விரால் போதும், அவ்வளோ சத்து. சத்து
0: இப்போ உங்கள் பண்ணையிலலாம் என்ன ரேட்டு போகுது?
1: நான் 300 ரூபான்னு கொடுப்பேன் சார் விரால், 1 கிலோ.
0: 1 கிலோ?
1: ஆமாம்.
0: 300?
1: 300 ரூபா சராசரி. 300 ரூபா வியாபாரிக்கும் சரி, ஃபார்மருக்கும் சரி, யார் வந்தாலும் சரி, 300 ரூபா.
0: அதுவே உங்களுக்கு கட்டுப்படியாகுதா?
1: அது போதும் சார், அளவுக்கு அதிகம் வேணாம்.
0: கட்லா, ரோகு, மிருகாலாம்?
1: அதெல்லாம் வந்து 100 ரூபான்னு கொடுப்பேன் வியாபாரிக்கு. நான் லோக்கலில் விற்கிறதுனால 150 ரூபா, ஏன்னா கடன் போவோம், மேலே 100 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா போவோம், வியாபாரிக்கு அதுமாதிரி தரமாட்டோம்ல, அதனால் அப்படி போதும்.
0: 150 ரூபாயே குறைச்சல் தான்.
1: ஆமாம்.
0: 3 மாதம் 4 மாதம் உங்கள் குளத்தில் வச்சு அந்த மீன் குஞ்சுகள் வளர்க்குறீங்க, கட்லா, ரோகு, மிருகால் வச்சுக்கிங்க, அல்லது விரால் கூட வச்சுக்கிங்க, எது வேணாலும் வச்சுக்கிங்க, அந்த மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
1: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா கிளேரி தடை இருக்குல்ல,
0: கிளரிசைடியா?
1: ஆ, கிளரிசைடியா. அது போட்டால் போதும், வாரத்துக்கு 1 நாள் ஒரு செம போட்டால் போதும், ஒரு 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும். அது வளர்ச்சியே தனியாக போயிடும், நூல் நூலாக போயிடும். கை விட்டு பார்த்தா பாசை பிடிச்சி தான் இது அப்படின்னா பாசை பிடிக்கலாம், நமக்கு கிளை தடை போடலாம்.
0: அந்த குளத்தை எப்போல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க?
1: நான் மீன் பிடிச்சி முடிஞ்சவொன்னே சுத்தமாக காய வச்சுட்டு கல் சுண்ணாம்பு இருக்குல்ல அது போட்டு விட்டுவோம். போட்டு 1 மாதம் போட்டு தண்ணி திருநூறு உள்ளே ஏற்றி மீன் குத்தி விட்டுருவோம்.
0: இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் தண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும்ல?
1: ஆ, ஏற்றலாம்.
0: அதுக்கு நீங்கள் தனியாக மோட்டர் கனெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க?
1: எல்லாம் இருக்குது சார்.

0: இந்த மோட்டருக்கு என்ன கனெக்ஷன், அது விவசாய கனெக்ஷனா அல்லது தனி கனெக்ஷனா?
1: அது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க, நம்ம கேவிகே மூலமாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் வந்து மாதம் வேணால் 300 ரூபாய் ஆவரேஜ் பில்லு,
0: அதுக்கு பில் உண்டு.
1: ஆமாம், ஏரியில் தண்ணி இருக்க வரைக்கும் தண்ணி மோட்டர் அடிக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி சுரக்கும். மிஞ்சி போனால் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் அடிப்பேன், ஆனால் 1 வாரம் அடிப்பேன், அவ்வளோ தான்.
0: இப்போ இந்த 300 ரூபா கரண்ட் பில் கட்டுறது, மற்ற வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் சேர்த்து கட்டுப்படி ஆகுதா?
1: கட்டுப்படி ஆகுது சார், இதில் வராமரி எதுலையுமே கிடைக்காது.
0: இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான மீன்களை வளர்க்குறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இதில் எது ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மீன் வகை?
1: கண்டை மீனும் நல்ல எளிமையாக வளர்க்கலாம். ஏன்னா 2 ரூபா விரல் குட்டி, 6 ரூபா. அது என்ன பண்ணோம், விரல் வந்து அளவுக்கு அதிகம் தண்ணி ஆச்சுன்னா டக்குன்னு டைவர்ஷன், கண்டை மீன் வந்து அப்படியே ஏறி நிற்கும்,
0: வெளில போகுது,
1: வெளில போகுது அதிகமாக. ஒரு மினிமம் 6 மாதத்தில் 2 கிலோ வரும்
0: ஒரு
1: கண்டை மீன்.
0: 6 மாதத்தில் 2 கிலோ?
1: 2 கிலோ வரும். நல்ல தரமான குட்டியாக இருந்தால், இதே விரால் இருந்தால் வராது, 8 மாதம் ஆகும். அதை பார்க்கறதுக்கு இதுதான் ஈஸி. அதோட ஏரா ஸ்டாம்ப் ஏரா போட்டோம்னா இன்னும் குரோத் அதிகம். 6 மாதத்துல 8 மாதத்துல 300 கிராம் வந்துடும். சாணி புண்ணாக்கு தவிடு போட்டால் போதுமானது.
0: குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னு
1: சொன்னீங்களே? ஆமாம்
0: சார். அது சுத்தம் பண்ணும்போது அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாமா?
1: அந்த வண்டல் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் எடுக்க தேவை.
0: எடுக்க வேண்டாம்,
1: எடுக்க தேவை.
0: அப்படியே கிடக்கட்டும்,
1: அப்படியே கிடக்கட்டும்.
0: ஒரு உழவு ஓட்டி விடலாமா?
1: ஆமாம், உழவு ஓட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக எதுனா கீரை வச்சு விட்டுடலாம், மீனை பிடிச்சிட்டு கீரை வச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா கெவுர் நட்டுடலாம், ஒரு
0: கேழ்வரை
1: ஒரு 2 மாதத்துக்கு அதுவும் வந்தாமல் இருக்கும், அது தீவனமான மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி விட்டோம்னா அது மக்கிடும், மீனுக்கு தீவனமாயிடும்.
0: சும்மா வளர்த்து அப்புறமா அதை மடக்கி உழவு ஓட்டி விட்டு?
1: ஆமாம், கெவுர் அறுத்துக்கலாம், கீரையை அறுத்துக்கலாம்,
0: கட்டை மட்டும் கிடக்கும்.
1: ஆமாம், கட்டை இருக்கணும், கட்டை தான் சார்.
0: ஓ,
1: அதே மாதிரி உளுந்து வச்சிடலாம், உளுந்து வந்து காயை அறுத்துக்கலாம், அந்த வேரில் குண்டு குண்டா இருக்குல்ல
0: முடிச்சு,
1: ஆ அதுதான் அதுக்கு உண்டான சத்து. அப்படியே விட்டுலாம்,
0: அதெல்லாம் அப்படியே கிடக்கலாம்.
1: ஆ, அப்படியே கிடக்கலாம். நம்ம பாண்டை மட்டும் மீனை பிடிச்சுன்னு அப்படியே விடக்கூடாது, பல தொழில் பண்ணலாம். அதில் நெல் கூட அறுவடை, நெல் கூட பயிர் வைக்கலாம், அதில் சூப்பராக வரும். தீவனமே மருந்தே போடத்தலை,
0: உரமே போட வேண்டாம்,
1: போடவே தலை, அதுலேயும் சூப்பராக வரும். நம்மளுக்கு இயற்கையாக சாப்பிடலாம், நல்லா மனசுக்கு நல்ல இதுவாக போட்டு மாறும்.
0: அது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, பண்ணுறீங்களா?
1: நான் பண்ணுறேன் சார், எல்லாமே பண்ணுறாங்க சார். நம்ம கேக்கல நிறைய பாருங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க.
0: மீன் பண்ணை நடத்துறீங்களா? 25 வருஷமாக நடத்துறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இதில் என்ன சிரமம் ஏற்படும் நீங்கள் சொல்லுங்கள்.
1: சிரமம்னா இந்த பாம்பு தொல்லை தான் சார், சாரப்பாம்பு
0: வருமா,
1: அதுதான் விரோதி மீனுக்கு. அது வந்து வலை கட்டிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை
0: வராது.
1: ஆமாம், பாம்பு.
0: ஆமாம், என்ன பண்ணும்?
1: ஆமாம், படுத்துக்கினே தூண்டும் சார். மத்தியம்
0: மீனையா?
1: மீன்
0: குஞ்சு தானே தின்னும்.
1: மீன் குட்டியா?
0: பெரிய மீனாக இருந்தால் திங்க முடியாது,
1: கடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மீன் இருந்தால் ஓடிடும். சின்ன குட்டிங்கள அப்படியே படுத்துக்கினே எல்லாத்துக்கும், சார பாம்பு உள்ள படுத்துக்கினே எல்லாத்தையும் அடிச்சிடும். அதுக்கு தான் வலை கட்டணும், சுற்றி
0: சுற்றியில் வலை கட்டி
1: வலை கட்டணும்.
0: சரி,
1: அந்த கண்ணி வலை கட்டணும், கட்டிம்னா பாம்பு போனால் மாட்டிக்குவார், ஆம்பு போனாலும் அப்படின்ட்டு.
0: இப்போ இந்த குளத்தில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் உள்ள ஏரேட்டர்னு ஒரு மிஷின் விடுவாங்க.
1: ஆமாம் சார்.
0: அது மாதிரி நீங்கள் விடணுமா?
1: அதெல்லாம் எதுவும் வேணாம் சார்,
0: தேவைப்படாது.
1: கண்டவெல்லாம் வேணும்,
0: இதுக்கு தேவையில்லை.
1: இதுலாம் வேணும், இந்த ஸ்டாம்ப் ஏரா கூட வேணாம், வேற ஏரா இருக்குல்ல டைகர் அது இதுங்க, அதுக்கு தான் போடணும். இப்போ கண்டை கூட ஏரா டைகர் போடலாம், மெரால் போடலாம், எல்லாம் போடலாம். அது வந்து ஏன்னா அது தனித்தனியாக போய் சாப்பிடுவோம். கண்டியாக 6 வகை இருக்குது, 6 வகையும் தனித்தனியாக அது தனியாக போடலாம், மேல் மட்டும் கீழ் மட்டும் அப்படி அப்படியே போயின்னு இருக்கும். விரால் மட்டும் சேர்த்துல போடுத்துருக்கோம், விரால் லாபம் தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா என் பாண்டு வச்சுருன்னு வச்சுங்க, பாண்டுலேருந்து டக்குன்னு ஒரு 1 தண்ணி இருந்தால் கூட எகிட்டோம், ஜான் தண்ணியில் முழம் விரால்னுவாங்க. நான் பிடிச்சி பார்த்துட்டேன், எகிட்டோம் டக்குன்னு,
0: ஜான் தண்ணியில்
1: முழம் விரால்னு.
0: முழம் விரால்?
1: ஆமாம், தண்ணி ட்ரை பண்ணால் தான் விரால் பிடிக்க முடியும், ஆனால் பிடிக்கவே முடியாது.
0: நீங்கள் வளர்க்குறதுலே ரொம்ப பிடித்தமான ஒரு வகை மீன் எதை சொல்லுவீங்க?
1: எல்லா மீனும் சார்,
0: எல்லா மீனும். காசு இதெல்லாம் கொடுக்குது? அதெல்லாம் நமக்கு
1: இல்லை சார், 6 வெரைட்டியும் கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து அரசாங்கத்தில் வந்து கிஃப்ட் ஜிலேபி இருக்குங்கிறாங்க,
0: ஜிலேபியா?
1: ஆ, ஜிலேபியா, அதுவும் நல்ல இன்கம். இப்போதைக்கு அரசாங்கத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க மக்களுக்கு, ஆனால் நல்ல இன்கம்மு, நல்ல வருவாய், நல்ல இது மார்க்கெட்லேயும் சூப்பராக ஓடுது. கண்ட ஈக்குள் கூடு சார்.
0: திருக்கழுகுன்ற பகுதியில் உங்களை மாதிரி நிறைய மீன் வளர்ப்பாளர்கள் இருக்காங்களா?
1: இருக்காங்க சார்.
0: ஏரி ஏலம் எடுத்தீங்கன்னா?
1: ஆமாம் சார்.
0: 1 வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க, எத்தனை முறை அதில் நம்ம மீன் வளர்க்க முடியும்? 1 முறையா 2 முறையா?
1: 1 முறை தான் வளர்க்க முடியும் சார், ஏன்னா மழை சீசன்.
0: 1 முறை தான்?
1: 1 முறை. 6 மாதம்.
0: 6 மாதம் விரால் போட்டிங்கன்னா
1: 8 மாதம்.
0: இந்த மீன் வளர்க்கும் போது மீன் குஞ்சுகளையோ அல்லது பெருசாக இருக்கிற மீன்களையோ நோய் நொடி தாக்குமா?
1: தாக்கும் சார்.
0: என்ன நோய் தாக்கும்?
1: அது வந்து நம்ம கார்த்திகை மாதம் வந்து பனி நாளில் அதில் வந்து புண்ணு விழும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மை போட்டுட்டு தின்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சுற்றி ஒரு 4-5 ஏக்கர் வேப்பங்களையும் வெட்டி போட்டுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, 1 ஏக்கருக்கு 1 கிலோ கல் சுண்ணாம்பு.
0: கல் சுண்ணா?
1: விரல் மஞ்சள் இருக்குல்ல, அதை பவுடர் ஆக்கணும், ரெண்டுத்தையும் கலந்து காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போடணும். அப்படியே அலையில் போய் நின்றுனா 1-3 நாளில் அந்த புண்ணுலாம் சரியாயிடும். வேறு எந்த மெடிசனும் போடத்தலை
0: தேவையில்லை.

0: ஏரி இருந்தாலும் சரி, ஏரிக்கு ஒரு மூட்டை சுண்ணாம்பு ஒரு 10 கிலோ கல் விரல மஞ்சள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எந்த பக்கம் காற்று போகிறது தண்ணி முழங்கால் தள்ளி இறங்கி அப்படியே போட்டுக்கினே போயிட்டா போதும், அப்படியே மொத்தமே பண்ணிடும், வைரஸ் எல்லாம் போயிடும்.
1: மீன் அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நம்ம பிடிச்சி நம்மளுக்கு பார்க்குறோம் சார், தீனி போடும்போது வருது இல்லை,
1: பிடிச்சி பார்ப்பீங்களா?
0: ஆ, பிடிச்சி பார்க்கறது தீனி போடும்போது வருது இல்லை,
1: அப்பயே பார்த்தா தெரியும்,
0: அப்பயே தெரியும், 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ மீனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்,
1: பார்க்கும்போது சொல்லிடுவீங்க?
0: ஆ, பார்க்கும்போது சொல்லிடுவோம்,
1: அது 1/2 கிலோ இருக்கும், அது 3/4 கிலோ இருக்கும்,
0: வரும் தெரியும்,
1: அனுபவம்
0: அனுபவம் இல்லை, மீன் ஓடுது இல்லை, அதுலேயும் தண்ணி கீசின் போய் 1 கிலோக்கு மேலே தான் நல்ல தண்ணி கீசின் போவோம்,
1: தண்ணி கீழ்ச்சிட்டு போச்சுன்னா 1 கிலோ இருக்கும்,
0: 1 கிலோக்கு மேலே வரும்,
1: வந்து
0: அப்படி மேலே ஆட்டம் போச்சுன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ அப்படி இருக்கும்.
1: இப்போ உங்கள் குளத்துக்கே வந்து இறச்சி மீன் கேட்டால் கொடுப்பீங்களா?
0: கொடுப்போம் சார், எவ்வளோ பேர் வந்து வாங்கி வைக்கிறாங்களே, இப்போ கூட ஒரு 10 கிலோ விரல் கொடுத்தேன் லாஸ்ட்டாக, இப்போ மழை இல்லைல்ல காஞ்சி போச்சு, அதனால் மொத்தம் பாண்டு போட காலி பண்ணி ஒரு 10 கிலோ விரல் கொடுத்தேன்,
1: அப்படியே பிடிச்சி கொடுத்துருங்க, அவ்வளோதானே. ரவி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
0: 90 94 94 98 97 77 77 68 ஆமாம்,
1: இதில் தொடர்பு கொண்டா மீன் வளர்ப்பு பற்றி சொல்லி கொடுக்குறீங்க?
0: கரெக்டாக சார், எங்கே வேணாலும் வருவேன், நான் இப்போவே சொல்லிடுறேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் கொடுத்தேன், ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் பிழைக்கணும், இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க,
1: இந்த கேவிகேலையும் பயிற்சி கொடுப்பாங்க, நம்ம வந்து கேட்கலாம்.
0: ஆமாம் சார், தாராளமாக.
2: என்ன முத்தழகு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை வி சரவணன் அவங்களோட எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல?
3: ஆமாக்கா, விவரங்க ஒவ்வொன்றும் தெளிவா எடுத்து சொன்னாரு, உங்களுக்கு மீன் பண்ண ஆரம்பிக்க இது நிச்சயமா உதவிகரமா இருக்கும்.
2: ஆமாம் புள்ள, எங்க அண்ணனே அவரோட பண்ணையில இருந்து மீன் குஞ்சுகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, சீக்கிரமே பண்ணை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க போறோம். சரி புள்ள, அப்ப நான் வாரேன்.
3: நல்லதுக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் நிலுங்களேன், நானும் உங்களோட வாரேன், நான் வேளாண்மை அலுவலகத்துக்கு போகணும்.
2: அங்கனே எதுக்கு புள்ள?
3: ஏ மச்சான், என்ன போய் அங்க ஒரு விஷயம் கேட்டுட்டு வர சொன்னாரு, நான் இம்பிட்டு நேரம் அதை மறந்தே போயிட்டேன், உங்க வீட்டுக்கு போற வழியில தான்க்கா இருக்கு, அதா நானும் உங்க கூட வந்துடுறேன்.
2: சரி சரி புள்ள, வா வா. ஆமா, யார பார்த்து என்ன விவரம் கேட்க போற?
3: அக்கா, நாங்க தென்னை சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம்ல.
2: ஆமா, அதுக்கு என்ன?
3: தென்னையில பல அடுக்கு விவசாயம் செய்யலான்னு இருக்கோம், அது பத்தி தான் ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்களாம், நீங்களும் வரீங்களா, நாம கேப்போம்.
4: நம்மால் வரைய சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல, கிளைமேட் சேஞ்சாவது நமக்கு வர்றதாவது, நாம் வந்து மாதம் மும்மாரி பெஞ்ச நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம், மாதம் மும்மாரி மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவையான மழை பொழியும், எங்கள் பகுதியில் வந்து சிறப்பான மழை எப்பயுமே இருக்கும், வடகிழக்கு பருவமழையும் இருக்குது, தென்மேற்கு பருவமழை இருக்குது, சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குதுன்னு சிறப்பான ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா, எப்போவாது மழை பெய்யுது, இல்லை பெஞ்சதுன்னா அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சி. ஆனால் 900 mm நீங்கள் ஏவரேஜ் தமிழ்நாட்டுக்கு உண்டானது வந்து 900 mm பெஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் பண்ணுறது ஃப்ளட் இரிகேஷன், அதாவது காடகமாக தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு தண்ணி பாய்ப்பாங்க. இந்த சாயில் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டமில் இப்போ இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுமானா? முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இந்த 4 தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்னா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது 5 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த 5 ஈக்குவல் ஸ்பேசிங் எப்படி கிடைக்குதுன்னா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 25 பாயிண்ட்ஸில் வந்து 8 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ஒரு எமிட்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 4 தென்னைக்கு நடுவில் எல்லா பக்கமே ஒரு ஈரப்பதம் கிடைக்குது. இந்த ஈரப்பதம் கிடைக்கும் போது உள்ள இன்டர் கிராப் பண்ணலாம். ஸோ 2வது I வந்து இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது வந்து இன்டர் கிராப். 4 தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதிக்காய் வச்சிருக்கோம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்சிங் ஷேடோல வர்றது. ஜாதிக்காய்க்கு டயகனலா ஒரு 4 பனானா தேவைப்படுதுங்க. அது போக இன்பிட்வீன் 2 கோகனட்ஸுங்க கிளமேல் தென்னை லைன்ல வந்து ஒரு டிம்பர் வேல்யூ ட்ரீ வந்து நடுவில் வந்து கொடுக்குறோம். இது இல்லாம எங்கெங்க ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த விவசாய பூமிக்கு தகுந்தபடி எங்களோட விவசாய பூமியில பார்க்க வச்சிருக்கிறோம். கருகாப்பிலை, மஞ்சள், சேனக்கிழங்கு, இது எல்லாமே ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸு, இது எல்லாமே வச்சிருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி வந்து அந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸில் ஒரு 3 வருஷம் கழித்து பெப்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம், பைனாப்பிள் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதுங்க, திப்பிலி கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டே விஷயம்,

இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பேசிங், அதில் வர சன்லைட்டு, இருக்கிற ஈரப்பதம், அதுக்கு தகுந்தபடி ஃபார்மிங் வந்து நாம் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிட்டு எல்லா கிராப் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நமக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை வந்து என்னன்னா இன்புட்டுங்க. தண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஒரு 600 லிட்டருக்கு பல 400 லிட்டர்லேயே இத்தனை கிராப் நம்ம கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் நம்ம எப்படி உரம் கொடுக்கறது, எப்படி போய் ஒவ்வொன்றுக்குமே கொத்தி குத்தி கொடுக்குறதா, ஒவ்வொரு மஞ்சளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் நம்ம 25 எமிட்டர்ஸ் வச்சிருக்கோம். அந்த 25 எமிட்டர்ஸ்ல வந்து நாட்டு மாட்டு பசு வந்து 30 ஏக்கராக்கு தேவையான அளவுக்கு அதோட சாண மூத்திரம் வந்து அதுகிட்ட இருக்குது. அந்த சாண மூத்திரத்தை வந்து நல்லா கரைச்சு ஒரு 100-110 மைக்ரான்ஸ் இருக்கிற ஷீட்ல வந்து வடிகட்டி, வடிகட்டினாலே ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே வந்து இரிகேஷன் சிஸ்டம்ல, வெஞ்சூரி சிஸ்டம்ல வந்து அதைய பம்ப் பண்ணி கொடுத்தோம்னா சத்து எங்க விழுகுங்க, காடேகமா விழுகும். எப்பப்பெல்லாம் விழுகும், எப்பப்பெல்லாம் இரிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் காடையகமாக விழுகும். நாட்டு மாட்டு சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்தா என்ன ஆகுங்க, நாட்டு மாட்டு சாணத்தில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வளமான மண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது மேக்ஸிமம் 8 இயர்ஸ் நம்மளோட விவசாய முறை வந்து தலைகளாக மாறி இருக்குது. எப்படின்னா நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் 365 நாளும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து தென்னிந்திய பகுதிகள் தான். எதனாலன்னா இங்கே தான் சன்லைட் இருக்குது, இதமான கிளைமேட் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சிறப்பான மண் அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதனால் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, தக்காண பீடபூமியோட வடிநில பகுதி வந்து தமிழ்நாட்டில் தான் முடியுது. அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக 2க்கு மேலே 3க்குள்ளே இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட ஏவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.5 கீழே இருக்குது. அகில இந்திய லெவலில் 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மண் வளம் எப்படி இப்படி ஆச்சு? ஏதோ ஒரு தவறான விவசாய முறை நம்ம மேலே புகுத்தப்பட்டுச்சு. ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாம் போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், நல்லா வந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் மண் வளம் கெடுறதுங்கிறது நம்ம யாருமே கவனிக்கலை. இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாண மூத்திரங்கிறது நாம் தொடர்ந்து இந்த சாயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வேணும். ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் மெயின்டைன் ஆகிறது எப்படின்னா, நாம் சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் மண் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு செடி தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து சன்லைட் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பூமி மேலே படாது. ஸோ அப்படி படலைன்னா வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆயிடுது, மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிக்குது. இது எல்லாமே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைலயர் மாடல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபைலயர் மாடல் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அது 7 லேயர் மாடலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது, அதே நேரத்தில் சாயில் ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாக போகுது. எங்களோட தோட்டத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஐ, அந்த ஃபஸ்ட் ஐயில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து 0.52 அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து எவ்வரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7வது வருட முடிவில் வந்து அந்த பரிசோதனை 1.56 போச்சு. 0.5 1.56 போனதுக்கப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிது? முதல் வருடத்துலேயே எங்களுக்கு வாழையிலேருந்து இன்கம் கிடைச்சிது. அதாவது விவசாயத்துக்கு ஃபெயிலியர் இருக்கும் மோனோகல்ச்சர் தான் மெயின் காரணம். இதை வந்து மல்டி கிராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோகனட்லேருந்து வந்த இன்கம், அதுக்கப்புறம் பனானாலேருந்து வந்த இன்கம், படிப்படியாக அதே வருஷத்தில் மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு 4 இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்கம்லேருந்து 4 இன்கம் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களா ஃபார்மிங். அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து ஜாதிக்காயிலேருந்து இன்கம், 6வது வருஷத்துலேருந்து பெப்பர்லேருந்து இன்கம். ஸோ படிப்படியாக எல்லாத்துலேருந்து இன்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடதில் வந்து ஒரு 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மினிமம் மார்ஜின், அதாவது ஒரு லாபம், ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. மல்டி இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் 7வது வருடத்தில் என்னோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 மடங்கு அதிகமாயிருச்சு. ஸோ ஒரு விவசாயம்ங்கிறது நஷ்டமான தொழிலாக இருந்து
ஏழாவது வருடத்துல வந்து ஒரு விவசாயிக்கு வந்து லாபகரமான தொழிலா மாறிடுச்சு, நஷ்டத்துக்கு அங்க வழியே இல்லை. ஸோ இது எதனால சாத்தியமாச்சுன்னா, இந்த 18 வருஷத்துல தொடர்ந்து இந்த ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் மூலமா தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. அந்த டாப் சாயில்ல வந்து இலதலை கழிவுகள் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்குது, மாட்டோட சாண மூத்திரம் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு. இது இல்லாம வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர்

0: அந்த மரப்பெயர்களோட இளநிலை கழுகுகள் விழுகுது. இந்த மூணு காம்பினேஷன் சேரும்போது மக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்குன்னா, எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து சும்மா ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இந்த நல்ல வெயில் காலத்தில் உள்ளே நடந்தீங்கன்னா ஒரு மூணு இஞ்சு மெத்த மேலே நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இயற்கையாக உருவாயிருச்சு. அந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா வாட்டர் எவாப்ரேஷன் ஸ்டாப் ஆயிருது, அந்த மைக்ரோப்ஸ் மெயின்டைன் ஆகிக்குது, அது கூட இந்த சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுகும் போது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து மக்காயிருது, மறுபடியும் மண்ணோட மண்ணாக மாறிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக நடந்துட்டே இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் வந்து இப்போ கடந்த வருடம் டெஸ்ட் பண்ணும்போது 3-6 நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம். இந்த விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா முப்பாட்ட மன்னன்லேருந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கிடையாது. என்ன ஒன்றே ஒன்று புதுசுன்னா தப்பு பண்ணினதுனால அந்த இரிகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்கிறான். மற்றது எல்லாமே இந்த மல்டி கிராப் மல்டி டயர் தான். நான் ஒரு சாதாரண மானாவாரி விவசாயத்தில் இருந்து வந்தவன் தான். மானாவாரி விவசாயத்திலே மஞ்சள் சோளம் போடும்போது உள்ளே வந்து தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நரிப்பயிறு, சுத்துக்கால துவரை, பக்கத்தில் வந்து ரெண்டு லைன் வந்து மொச்சை, எண்ணி பார்த்தா 6 பயிர். ஸோ அது வந்து மல்டி கிராப் மல்டி டயருங்க. ஸோ மோனோகாட் இருந்துருக்குது, டைகாட் இருந்திருக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்குது. எங்கே இருந்திருக்குதுன்னா 40,000 வருஷமாக 10,000 வருஷமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து இயல்பாக வந்துருச்சு. இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஜீனில் இருக்குது. இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு. எல்லாருமே படிச்சிருக்கலாம், எல்லாம் வெவ்வேறு பதவிகளில் இருக்கலாம், ஃபாரினில் இருக்கலாம், தமிழே தெரியாமல் கொடுக்கலாம். ஆனால் தமிழனாக இருந்தால் அந்த அறிவு வந்து இயல்பாக வந்துட்டு எப்படி வரும்னா மண்ணில் கை வச்சோம்னா 6 மாதத்தில் வந்துடும். எந்த யூனிவர்சிட்டி வேண்டியதில்லை, எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது.
1: என்ன பட்டக்கா, தென்னையில் பல அடுக்கு விவசாயம் பற்றி ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. விவரங்க அம்புட்டும் முத்து முத்தா இல்ல சொன்னாரு.
1: இவர் சொன்ன முறைகளை கடைபிடிச்சா விவசாயத்தை லாபகரமானதா மாத்தலாம்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு. இந்த தகவலை என் தம்பிக்கும் சொல்ல போறேன். அவனும் ஊர்ல தென்னந்தோப்பு தானே வச்சிருக்கான். இந்த தகவல் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும் புள்ள.
1: நல்லதுக்கா, சொல்லுங்க, அவரும் பயன்படட்டும். அப்ப நான் புறப்படுவாக்கா.
2: இம்புட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி புள்ள? வந்து ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ புள்ள.
1: அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 ஆண்டு வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணுத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும், இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலங்களிலும் மகாகும்பு போன்ற திருவிழா காலங்களிலும் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானது என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழக அரசின் பட்ஜெட்டில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டத்தை பெயர் மாற்றி மக்களை ஏமாற்றும் நோக்கில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் தகாக்ஸை வென்றார். கொரிய

0: மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்மிப்போது 8:05.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேயர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க தொலைபேசி எண்கள் 04652 முன்னிணைப்பாக கொண்டு 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, அலைபேசி எண் 890-325-70-39. இணைப்பில் வரும் முதல் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா இப்போ? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? பேரு எங்க இருந்து பேசுறீங்க, என்ன சொல்ல போறீங்கம்மா, என்ன பண்ண போறீங்க? பாட்டா பாடுங்க கேக்கலாம். நல்ல பாடுனீங்க, நன்றிமா, நன்றி,
3: தேங்க் யூ,
1: நன்றி. பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா? மணக்குடியிலிருந்து. என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க. அருமையா சொல்றீங்களே, நல்லா இருந்துச்சு. யார் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு பாட்டு? அம்மாவா? நல்லா சொன்னீங்க, நன்றிமா,
4: நன்றி,
1: நன்றி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: மகளிருக்கான

0: அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: ராஹா அடி ஆஃபர் கே சின்னதுரையில் ஆரம்பம்.
4: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்.
5: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
6: நாகர்கோவில். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
7: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
9: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
10: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
11: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில். 2330 66.
7: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

கேட்ட பாடலின் படம் வாழை. இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்டோம்.

நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, ஆரம்பமாவது கடிதவெளி நேயர் விருப்ப பாடல்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கிற சுகமே தனிதாங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில கடிதம் மூலமா முதல் பாடலை கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னா, பட்டகசாலியின் விலையிலிருந்து என் ஆனந்தராஜ். இந்த நேயரின் விருப்பமாக வரும் பாடல் நல்ல நேரம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் புலமி பித்தன். இந்த நேயரோட சேர்ந்து பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: குடும்பம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும்.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
4: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 90

0: 226-90226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: நேரம் இப்போது 8:36. நேர்களை பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, பெரிய வீட்டு பணக்காரன் படத்திற்காக கேஜி யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னா, லீபுரம் பி பொன்குமார். இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாம்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

நேர்மை போது 8:43 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னா, மாத்தூர் செம்மன் விளைச்செல்லன். இந்த நேயரின் விருப்பமாக வரும் பாடல் அன்னை படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம், வரிகள் கண்ணதாசன்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வெளி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, குங்குமச்சிமல் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நல்லூர் எஸ் மணி, எம் ஷீலா ஆகியோர்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை முற்பகல் மணி 11:10 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 12வது கைத்தறி தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் இப்போது 8:53. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வெளி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா வரக்கூடிய பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, இதே தாமரை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், வரிகள் வைரமுத்து. இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சுவாமியார் மடம் எஸ்குமார். இந்த நேயரோடு சேர்ந்து பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 10:02 இளஞ்சாரல் இதில் வியப்புக்குரிய விஷயங்கள் கருத்துக்கோவை கேட்கலாம்.

இதில் வரும் பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜா சித்ர பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: நேரம் இப்போது 9:21. நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலய படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 9:02 அருள் சேர்க்கும் ஆடி கிருத்திகை. வெள்ளிமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை கேட்கலாம்.

0: இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் நாடகமலர், இதில் சுதேசி சுடர், பத்மநாபா ஐயங்கார் நாடகம் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: ஒன்பது மணி முப்பது நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசாமி சுதர்சன், டி எஸ் லட்சுமி, சி ராஜா அப்பாசாமி, என் மதன் சந்தர், டி கிருஷ்ணமூர்த்தி, ஆர் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம்.
3: நிறுத்துங்கள், உங்க லத்தி கம்புகளுக்கு அஞ்சு ஓடுறதுக்கு நாங்க ஒன்னும் கோழைகள் இல்ல. எங்களோட சொந்த மண்ணுல எங்களை அடிமைப்படுத்த உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது?
4: Shut up! Arrest this man! இவன் தான் கூட்டத்தை கூட்டி கலவரம் செய்யறான். பிடிமேன் அவனை, பிடி.
5: சார் சார், இவன் நம்ம அதிகாரி சுந்தர்ராஜா ஐயங்காரோட புள்ள, நாம விட்டுறலாம் சார்.
4: போலீஸ் ஆபீசர் புள்ளனா? அரசாங்கத்துக்கு எதிரா இப்படி நடந்துக்கலாமா?
3: அரசாங்கமா? எங்களை கொள்ளையடிக்கிற அடிமைப்படுத்தினவங்க நடத்துறது அரசாங்கமா?
5: சார், சின்ன வயசு பையன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா

0: வருத்தப்படுவார். நான் அவர்கிட்ட தனியாக சொல்லிக்கிறேன், அவர் சரி பண்ணிடுவார் சார். இந்த பையனை விட்டுடலாம்.
1: அப்படியா? சரி, இந்த தடவை வார்னிங்கோட பொண்ணை விட்டுடுறேன். இனி இந்த மாதிரி பண்ண சிவியர் பனிஷ்மெண்ட் தான். போ போ
0: தம்பி. ஐயா பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுட்டாரு, சீக்கிரமா வீட்டுக்கு போ போ.
2: என்னன்னா, இன்னைக்கு ஏதோ கோபமா வரே. திருவனந்தபுரம் போலீஸ் ஏரியாவில ஏதாவது பிரச்சனையா?
3: வரமங்க, எங்க மூத்த பிள்ள பத்மநாதன், அவனால எனக்கு பெரிய தலைக்குனிவு. நான் போலீஸ் அதிகாரி இருந்து திருநெல்வேலி மெட்ராஸில் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் இங்க சாலை போலீஸ் ஸ்டேஷன் வந்த கலவரத்துல சம்பந்தப்பட்டு நிக்கிறான்.
2: என்னன்னா இது, அவன் அப்படி எல்லாம் பண்றவன் இல்லையே. நன்னா படிச்சவன், இந்த மாதிரி கலவரம் எல்லாம் அவன் பண்ண மாட்டானே.
4: அப்பா பதட்டப்படாதே. சாலை போலீஸ் ஸ்டேஷன் கலவரங்கிறது தேசபக்தாளோட எழுச்சி. அங்க அநியாயமா சிறப்பிடிக்கப்பட்ட நம்ம மக்களை மீட்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயே போனேன்.
3: வாயங்கூட பத்மநாபா, உனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தமிழ் இத்தனை பாஷைகள் தெரிஞ்சும் நல்லா படிச்சிருந்தோம், புத்தியே இப்படி போறது? இப்படி வெள்ளக்காரருக்கு எதிராக கலகம் பண்றதுக்கா?
2: ஏன்னா ஏன் இப்படி பையனை ஒரேடியா வயிறல்? அவன் தப்பு ஒன்னும் பண்ணிடலையே.
3: நீ சும்மா இரு வரவங்க. பத்மநாபா, உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மலையாள டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒழுங்கா மெட்ராஸுக்கு கிளம்பு, அங்க உன் புத்திய மாத்திக்கோ.
4: சரிப்பா சரிப்பா சரிப்பா, பதட்டப்படாதீர்கள். உங்களுக்காக நான் மெட்ராஸ் போறேன். ஆனா அங்கேயும் என்னோட பேனா என் தாய் நாட்டுக்காக மட்டும்தான் எழுதும்.
3: ஏண்டா திருந்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றியா? உள்ள
2: என்னன்னா இது, விடுங்கண்ணா. அதெல்லாம் அங்க போய் அவன் எல்லாம் சரியாயிடுவான். கண்ணா நீ வேடா சாப்பிடலாம் வா.
5: பத்மநாபா, உன்னுடைய ஆங்கில புலமை தமிழ் சமஸ்கிருத அறிவியெல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நீ எழுதுற ஒவ்வொரு கட்டுரையும் வெள்ளையர் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிறது போ.
4: உங்களை பார்த்துதான் எனக்கு இந்த தேசபக்தியே வந்தது. பத்திரிகை எழுத்துங்கிறது எனக்கு வேலை இல்லை, அது என் தேசத்தோட கடமை.
5: ஆனா பத்மநாபா, இதனால உனக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொன்னு வேலை மாற வேண்டி இருக்கும். பிரிட்டிஷ் சர்க்கார் உன்னை நிம்மதியா வாழ விடாது.
6: பத்மநாபா, சுப்பிரமணிய ஐயர் சொல்றத கேளு. சுரண்ட கிராமத்து அம்புஜத்தை நீ கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்து இப்ப சில வருஷங்கள் ஓடிடுத்து. 1901 மெட்ராஸ் மெயில சப் எடிட்டரா சேர்ந்த. ஆனா உன்னோட சுதேசி கட்டுரைகளால அங்கே உனக்கு பிரச்சனை தானே வந்தது?
4: ஆமா ராமு, மெட்ராஸ் மெயில் பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகை. அங்க இருந்துட்டு என் தாய் நாட்டோட அடிமைத்தனத்தை பத்தி என்னால எதையுமே எழுத முடியல. அது 1905 மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில உதவி ஆசிரியர் ஆயிட்டேன்.
2: இதோ நான் வந்துட்டேன். மூணு பேருக்கும் காஃபி ரெடி. ஏன்னா பத்திரிகை உலகத்துல உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நினைச்சு நீங்க என்னைக்காவது பயந்திருக்கீங்களா?
4: அம்புஜம், நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஏது பயம்?
1: பாரு, ஜாடிக்கேத்த மூடினா இதுதான்.
2: ஆனா நீங்க நெத்தியில இந்த திருமன் காப்போட கம்பீரமா பேனாவை பிடிச்சு எழுதுறச்ச உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உங்களோட இந்த லட்சியத்துக்கு இந்த அம்புஜம் என்னைக்கும் தடையாவே இருக்க மாட்டேன். சரியா?
5: ஆஹா, பொறாமையா இருக்கே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பத்மநாபா, நீ குளித்து வச்சோம்பா.
2: அப்படி சொல்லுங்க.
5: பத்மநாபா, உன்ன மாதிரியே ஒரு திறமசாலிய உனக்கு அறிமுகப்படுத்த போற.
4: யார் அது?
5: காட்டுறேன் பாரதி, உள்ளவா.
4: ஹரிபர் முண்டாசும் கோட்டுமா?
5: இவர் பேரு சுப்பிரமணிய பாரதி, எட்டயபுரத்தை சேர்ந்தவர். உன்ன மாதிரியே பன்மொழி வித்தகர், கவிதையும் அற்புதமா எழுதுவார். எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தேச பித்து பிடிச்சவர்.
4: ஓ, அந்த ஏனமா நீங்க?
7: ஆமாம் ஐயா, பாரத மாதா அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் துடிப்பவன், தேசபக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்ற வெறி கொண்டவன்.
5: ஆனா கடுமையான உழைப்பாளி பத்மநாபா.
7: நம்ம ஜே சுப்பிரமணிய ஐயரும் கடுமையா வேலை வாங்கிடுவார், பயங்கர புத்திசாலி. நான் பணம் கேட்க நினைக்கிறத எப்படியோ தெரிந்து கொண்டு வேலையாள் மூலமாக ஒரு காப்பி அனுப்பி குடிக்க வைப்பார். அதோடு பணம் கேட்கும் எண்ணமே போய்விடும்.
4: நம்ம ஐயரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும்.
5: ஆஹா, ரெண்டு சவுடால் பேர் பிள்ளைகளே சந்திக்க வச்சு என்ன சொல்லணும். பத்மநாபா, பாரதி பல கட்டுரைகளை தமிழ்லே டிரான்ஸ்லேட் பண்றான், ரொம்ப நல்லா பண்றான். அதே நேரம் சொந்தமா அவன் எழுத கட்டுரைகள்ல அனல் பறக்கும், கவிதைகளோ படிக்கிற மனசுல தீயா கொழுந்து விட்டு எரியும்.
4: உங்களை பார்த்ததுல ரொம்ப

0: சந்தோஷம் பாரதி.
1: எனக்கும் அதே. இருமரத்து பறவைகள் ஒரே திசையில் பறக்கின்றன.
2: உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பேசுனது போறோம், அவ அவ வேலைய பாருங்க.
1: சுப்பிரமணிய ஐயரை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், உடனே நிரூபிச்சுட்டார்.
2: பத்மநாபா, உன்னை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஆசிரியரா பாக்குறதுல என்ன மாதிரி ஆசிரியருக்கு பெருமை. திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூல்ல நீ படிச்சது இன்னும் என் ஞாபகத்திலே இருக்கு.
0: இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைதானே?
2: பிச்சையும் பாத்திரம் இருந்து போட்டோம் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே உண்டு.
3: வந்தே மாதரம். வணக்கம் சுப்பிரமணிய ஐயர், நீ தான் பத்மநாப ஐயங்காரா?
0: ஆமா, நான் தான். நீங்க தான் வாபு சிதம்பரம் இல்லையா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைவாள், ரொம்ப சந்தோஷம். இவர் தான் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவாவா? என்ன விஷயமா என்ன தேடினு வந்திருக்கீள்?
4: பத்மநாபா, உம்மோட ஆங்கில புலமையும் தமிழ் மேடை பேச்சுக்களும் தூத்துக்குடிக்கு தேவை.
5: ஆமா பத்மநாபா, தூத்துக்குடியில சுதேச பிரச்சார கூட்டங்களை தலைமையத்தை நடத்த ஒன்ன மாதிரி ஒரு சிங்கத்தோட உதவி தேவை. பத்திரிகை வேலையோட நம்ம களப்பணியிலையும் உனக்கு சேர்த்துக்க சம்மதமா?
0: சிதம்பரம் பிள்ளைவாள், என்னோட பேனாவும் என்னோட நாவும் இனி சுதேச இயக்கத்தோட ஆயுதங்கள். தூத்துக்குடிக்கு உடனே புறப்படுறேன்.
4: சபாஸ் பத்மநாபா, சபாஸ்.
6: என் அருமை தூத்துக்குடி மக்களே, அந்நிய நாட்டு துணிகளையும் பொருட்களையும் நாம் புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. நமது சொந்த மண்ணில் தனது சொந்த மூலதனத்தில் வவுசி ஐயா தொடங்கியுள்ள சுதேசி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயர்களின் வர்த்தக திமரை அடக்கும் ஆயுதம். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களே, உங்களின் உழைப்பை சுரண்டும் வெள்ளையர்களுக்கு பாடம் புகட்ட அணிதிரடுங்கள்.
3: அற்புதம் பத்மநாபா, உன்னோட பேச்சு எழுத்தும் இந்த தூத்துக்குடி மக்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு.
4: ஆமாம் சிதம்பரம் பிள்ளை அவர்களே, நம் பத்மநாபர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என அனைத்திலும் வல்லவர்.
5: கோரல் மில்ல வேலை பார்த்த இந்தியர்களை தொழிலாளர்களா நடத்தாம கூலிகள்னு இழிவா கூப்பிட்டுகிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளா வேலை வாங்கப்பட்டிருக்காங்க. சம்பளமும் மகா குறைவு.
0: இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம் பிள்ளைவாள்.
5: அப்புறம் இன்னொரு விஷயம், வங்க சிங்கம் விபின் சந்திரபால விடுதலை பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்னால கொலை நடுங்கும். அதை கொண்டாட நான் கலெக்டர் வின்சுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் போட்டேன்.
0: கண்டிப்பா அனுமதி மறுத்திருப்பான்.
4: அதுக்கு முக்கிய காரணம் சப் கலெக்டர் ஆஷ் எப்படியாவது நம்மள முடக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான்.
5: கலெக்டர் தடவு உத்தரவு வர போட்டிருக்கான்.
0: அப்ப அதை மீறி நாம ஊர்வலம் நடத்துவோம், கூடவே அந்நிய துணிகளை பகிஷ்காரம் பண்ண அதெல்லாத்தையும் கொளுத்துவோம்.
4: பிரமாதம், பிரமாதம். அப்படியே பண்ணலாம். ஆனா நிச்சயம் வெள்ளக்கார நம்மளை கைது பண்ணுவான்.
5: பண்ணட்டும், அப்படியாவது நம்ம மக்களுக்கு வீரமும் சுதந்திர தாகமும் வருதான்னு பாக்கலாம்.
0: ஆமா பிள்ளைவாள், ஆமா பிள்ளைவாள், அமக்கலமா பண்ணிவிடலாம். வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
7: ஜெய்.
0: பாரத் மாதாவுக்கு
7: ஜெய்.
0: வந்தே மாதரம். என் அருமை மக்களை, அடிமைகளாக நாம் வாழ்ந்தது போதும். உண்மையான தன்மானத்துடன் வாழ்ந்தால் வெள்ளையினால் மடக்க முடியாது என்பதற்கு வங்கத்தின் சிங்கம் விபின் சந்திரபாலரின் விடுதலை. அதை கொண்டாடத்தான் இந்த ஊர்வலம். தடை உத்தரவுக்கு அஞ்சாது தடையின்றி வெள்ளமாக பொங்கி வந்து சுதந்திர தாகத்துக்கு உயிரளிக்கும் தன்மானமிக்க தமிழர்களான உங்களுக்கு தலை வணங்குகிறேன். நம் தலைவர் வாவுசி பிள்ளைவாள் நோக்கத்தையும் கரத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும்.
7: வந்தே மாதரம்,
8: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்,
8: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
7: ஜெய்.
0: பாரத் மாதாவுக்கு
7: ஜெய்.
1: என் சகோதரர்களே, வெள்ளையனுக்கு எதிராக திரண்டால் மட்டும் போதாது, அவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் சீமைக்கு கப்பல் ஏறுவான். அதற்காகத்தான் சுதேசி கப்பல் ஓட்டி அவன் மானத்தை முதலில் கப்பல் ஏற்றிடும். இப்போது அவன் இங்கு விற்கும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்.
4: வெள்ளையன் துணிகளை அக்னி பகவானுக்கு இரையாக்குவோம். சுதேசி துணிகளை மட்டுமே அணிந்து பாரத தாயின் உண்மை புதல்வர்கள் நாம் என்பதை அந்த பரங்கியனுக்கு உணர்த்துவோம்.
0: இப்போது அந்நிய துணிகளை தீயிட்டு அத்துடன் நம் அடிமை தலைகளையும் எரிப்போம். பிளைவாள், வெள்ளையனுக்கு முதல் கொள்ளியை நீங்கள் வையுங்கள்.
1: ஆஹா,
7: வந்தே மாதரம்,
8: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்,
8: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்,
8: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்,
8: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்.
9: வந்தே மாதரம்!
10: வந்தே மாதரம்!

0: என்ன சத்தம்? யாரு வராங்க?
1: வேற யாரு? அதிகார திமிர் பிடிச்ச கலெக்டர் விஞ்சும், அவன் அடிவருடி சப் கலெக்டர் ஆஷும் தான்.
2: ஸ்டாப் திஸ் மீட்டிங். சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா அண்ட் பத்மநாப ஐயங்கார், யூ ஆல் அண்டர் அரெஸ்ட்.
3: இந்த ஐயங்கார் தான் எல்லா கூட்டங்களுக்கும் தலைமை தாங்கி ஆர்கனைஸ் செய்யறான். இவனோட பேச்சு தொழிலாளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டுது. செக் ஹிம், செக் ஹிம் இமிடியட்லி.
1: ஆஷ், விஞ்ச், உங்களோட சங்கிலிகளால எங்களோட தேசபக்தியை ஒண்ணும் பண்ண முடியாது.
3: என்ன திமிர் உனக்கு? அப்படியா? அதையும் பார்த்துடலாம்.
2: மிஸ்டர் ஆஷ், பேசாம உங்களால முடிஞ்சதை செயல காட்டுங்க.
0: ஆமா,
4: வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதாவுக்கு ஜெய், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
5: பத்மநாபா, சிவா, இருட்டில் கண்ணு சரியா தெரியல. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க?
0: ஐயா, பிள்ளைவாள், நான் இங்கதான் இருக்கேன். என்னது இது, உங்களோட கையெல்லாம் அப்படி ரத்தம் வருது? இந்த வெள்ளக்காரா உங்களை செக்கிழுக்க வைக்கிறாளா? கொடுமை, கொடுமை.
1: பத்மநாபா, உடம்பு வலிக்கலாம், ஆனா நம்மோட சுதேசி லட்சியம் வலிக்காது. இந்த திருநெல்வேலி கலவர வழக்குல நம்ம மூணு பேரையும் பிரிக்க வெள்ளக்கார சதி செய்யறான்.
0: சிறை குடும்பங்களை பத்தி நான் கவலைப்படல ஐயா. சிறையில இருக்கிற இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே நான் ரிக்வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கேன். நம்ம நாட்டோட ஆன்மீக பலம் தான் இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்கும்.
5: பத்மநாபா, உன்னோட மன உறுதிக்கு ஈடே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்.
0: என்ன பிள்ளைவாள்?
5: நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற தீவிர சுதந்திர போராட்ட வீரரோட சிஷியனான வாஞ்சிநாதன்ங்கிற இளைஞன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சப் கலெக்டர் ஆஷ சுட்டு கொன்னுட்டானா?
0: அப்படியா? வெள்ளக்காரனுக்கு புரியுற பாஷையிலேயே பேசிருக்கான்.
6: ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
5: ஆஷ் கொலைக்கும் நாம தான் பின்னணியில இருப்போம்னு வெள்ளக்கார நம்ம மேல போட்ட கேஸ ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா?
0: பண்ணட்டும் பிள்ளைவாள், பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, இனி வெள்ளக்கார அதிகாரிகள் தூங்காம நடுங்கியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கினா கூட அவங்களுக்கு துர்ச்சோப்பனம் தான்.
5: சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
0: சரி பிள்ளைவாள், சரி.
7: ஆர்டர், ஆர்டர். திருநெல்வேலி கலவர வழக்கு மற்றும் மெட்ராஸ் பேங்க் விசாரணை.
8: போய் முதல்ல சாட்சி குறுக்கு விசாரணை. நாம பத்மநாபா ஐயங்காரோட மனைவி அம்புச்சட்ட மலை விசாரிப்போம்.
6: எதுக்கு சார்?
8: உங்க அம்மாவை பார்த்தா ஒன்றும் தெரியாத பொம்னாட்டி மாதிரி இருக்கு. வீட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்கிற இதோட வாயை கிண்டினாலே இது பத்மநாபா ஐயங்காரா அதுவே பாட்டி விட்டுடும்.
6: ஆமா சார், நல்ல யோசனை தான்.
2: எஸ், ப்ரொசீட்.
9: எஸ் மை லார்ட், இந்த பத்மநாபா ஐயங்கார் மிகவும் ஆபத்தான சுதேசி. இவருடைய மனைவி அம்புஜட்டை விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன்.
2: எஸ் ப்ரொசீட்.
9: தேங்க்யூ மை லார்ட். மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கணவர் பத்மநாபா ஐயங்கார் ஒரு சுதேசி தானே?
10: வக்கீலையா? என்னோட ஆத்துக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
9: என்ன சொல்ற? பரதேசியா? நான் என்ன என்ன பிச்சைக்காரன்னு சொல்றேன்?
10: உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும்.
9: என்ன அவமானப்படுத்துறாரா
10: ஐயா? சுதேசிக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ?
9: எனக்கு அர்த்தம் என்ன?
10: இருங்கோ, இருங்கோ. சுதேசினா சொந்த நாட்டுக்காரான்னு அர்த்தம், பரதேசினா வெளிநாட்டுக்காரான்னு அர்த்தம், பிச்சைக்காரன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணித்தனா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரா கிட்ட கை கட்டி வேலை பார்த்து பிச்சை வாங்குறவாளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே?
9: நீதிமன்றத்துல என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
10: அதான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்கெல்லாம் தண்டனைய தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பீள்.
9: என்னோட
10: ஆத்துக்காரர் எதுல ஈடுபட்டாலும் அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கும்.

0: இருக்கட்டும் இருக்கட்டும், அர்பத் நாட்டுங்கிற பிரிட்டிஷ் பேங்க் திவால் ஆனதால பொதுமக்கள் பணம் இழப்பு அப்படின்னு தலையங்க எழுதியிருக்காரு.
1: பேங்க் திவால் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதோ? திவாலானா பணம் போட்டவா தெருவில் தானே நிப்பா. நீங்க பரதேசின்னு சொன்ன உடனே உங்களை தப்பா பேசிட்ட மாதிரி கோபப்பட்டேல்ல, அப்போ மக்கள் அது மாதிரி ஆயிடுறாளே.
0: மை லார்ட், மை லார்ட், இந்த லேடி, மை லார்ட், ஆர்டர், ஆர்டர்.
1: நான் தான் முன்னாடியே சொன்னேன், தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பாள்னு.
2: இந்த கோர்ட் எல்லா எவிடன்ஸையும் பார்த்தது. மெட்ராஸ் கோர்ட் விதித்த ஜாமீன் படி பத்மநாப ஐயங்கார் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மட்டுமே விடுதலை ஆகிறார். வாவுச்சி மற்றும் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறை தண்டனை நீடிக்கிறது.
3: என்னது பிள்ளை வழங்கும் சிவாவுக்கு தண்டனையா? இது அநீதி, இது அநீதி.
4: இது எதிர்பார்த்தது தானே பத்மநாபா? நீயாவது விடுதலை ஆனியே, அதுவே போதும்.
3: பிள்ளைவாள், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியே போவேன்?
5: பத்மநாபா, இது நம்ம கூட்டு நடவடிக்கைக்கு கிடைச்ச வெற்றி. நீ வெளியே போய் சுதேசி பிரச்சாரத்தை தொடரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான்.
4: பிள்ளைவாள் சொல்றத செய். அன்னை பாரத தேவி உனக்கு எப்பவும் துணையா இருப்பா.
3: சரி பிள்ளைவாள், சரி. அம்புஜம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைவாளும் சிவாவும் என் கூட இல்லாதது என்னோட ரெண்டு கையையும் இழந்துட்ட மாதிரி தெரியறது. இங்கே என்னால எதுவும் சுதந்திரமா பண்ண முடியாம போலீஸ் டார்ச்சர் வேற.
1: என்ன, அவ ரெண்டு பேரையுமே ஜெயில போய் பார்த்து இத பத்தி யோசனை கேளுங்களே.
3: அப்படிங்கறியா? அதுவும் சரி, இப்பவே மனு போட்டுட்டு போய் பாக்கிறேன்.
5: பத்மநாபா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்கே உனக்கு அஹிம்சை அதிகம்தான். நீ பேசாம கேரளாவுக்கே போயிடு. அங்கே உனக்கு நண்பர்கள் உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க துணையோட உன்னோட வேலையை நீ தொடர்ந்து பாரு.
4: என்னோட அபிப்பிராயமும் அதே தான் பத்மநாபா.
3: நீங்க ரெண்டு பேரும் சொன்னது இருட்டில் தவிக்கிறவனுக்கு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பண்றேன். ஆனாலும் எங்க போனாலும் சுதந்திர போராட்ட காரியங்களை நான் பண்ணிட்டே தான் இருக்க போறேன்.
4: பலே, சிங்கம் எங்க இருந்தாலும் சிங்கமா தான் இருக்கும், தங்கமும் எங்க இருந்தாலும் தங்கமா தான் இருக்கும். போயிட்டு வா பத்மநாபா.
3: அம்புஜம், ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போக சொல்லிட்ட அம்புஜம்.
1: அப்புறம் என்னன்னா கவலை, முதல்ல நீங்க புறப்படுங்க.
3: சரி அம்புஜம், ஆனா அதுக்கு முன்னால பாரதியார போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
1: சரிண்ணா.
3: பாரதி, எனக்கு வாவுசியையும் சிவாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரெண்டு கையும் உடஞ்ச மாதிரி இருக்கு.
6: பத்மநாபா, எனக்கு ரெண்டு கண்ணே போயிட்ட மாதிரி இருக்கு, என்ன செய்ய?
3: அவ ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போயிடுங்கிறா.
6: சரிதான், நானும் தான் வெள்ளையன் கொள்ளையன் ரெண்டு பேரோட தொல்லை தாங்காம பாண்டிச்சேரியில அடைக்கலமானே.
3: அப்போ என்னவா கேரளா போன்னு சொல்றது சரிதாங்கிறேளா?
6: பிள்ளைவாள் தீர்க்க சிந்தனையாளர், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர் சொன்னதை கேளுங்கள்.
3: சரி சரி பாரதி, நீங்களும் அதையே சொல்றீங்க, நான் அப்படியே பண்றேன்.
6: ஆனால் உம்மால் அங்கு சும்மா இருக்க இயலாது, தேச சேவையை தொடருங்கள்.
3: நிச்சயமாக பாரதி, உங்களோட பாடல்கள் எனக்கு ஆன்ம ஒளியையும் உத்வேகத்தையும் தந்துட்டே இருக்கும்.
6: இந்த பசி என்ற ஒன்று இருக்கிறதே, அது மட்டும் இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேச சேவையில் ஈடுபடலாம். அதற்குத்தான் மருந்து என்ற ஒன்று இல்லை.
3: சரி பாரதி, நான் வருகிறேன்.
6: போறதுக்கு முன்னால வெள்ளக்காரன் விஞ்சும் பிள்ளைவாளும் பேசின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சில பத்திகளை சொல்றேன், கேட்டுட்டு போ.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
6: இது விஞ்ச் சொல்றது. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வலி காட்டுவேன், சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திடச் சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவாருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன், எதுக்கு பிள்ளைவாளோட பதில கேளும்.

0: சொந்த நாட்டில் பரர்க்கடிமை செய்தே துஞ்சிடோம், இனி அஞ்சிடோம். எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ. வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடிதாழ்த்துவோம். எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ? சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ, ஜீவன் ஓயுமோ? இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ, நெஞ்சம் வேகுமோ? இப்படி புள்ளவாள் பதில் சொல்லி வெள்ளக்காரன் மானத்தையே கப்பலை தீர்ப்பார். சரி, நீங்கள் போய் வாருங்கள்.
1: சரி பாரதி, நான் வரேன்.
2: பத்மநாபா, தமிழ்நாட்டில இருந்து நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன்ல விடுதலாகி கேரளாவுக்கு வந்தது சுதேசி இயக்கத்துக்கே பெரிய பலமாக்கும்.
1: நான் எங்க போனாலும் எனக்குள்ள எரியற சுதந்திரத்தையே யாராலையும் அணைக்க முடியாது மாதவா.
2: இன்னைக்கு சாயந்தரம் அன்னிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இருக்கு, நான் முன்னால போறேன். அங்க நீ பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்.
1: சரி மாதவா, நீ போ, நானும் என்ன சொல்லணும்னு இன்னும் ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன்.
2: இனி பத்மநாப ஐயங்கார் பேசுவார்.
3: கேரள சகோதரர்களே, பாவூசி பிள்ளைவாளின் கூட்டாளியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். 1906 முதல் 1911 வரை என்னை வெள்ளைக்கார போலீஸ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். நமது பாரத மாதா அன்னியனிடம் அடிமைப்பட்டு கிடப்பது என் நெஞ்சில் கனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவளை விடுவிக்கவில்லை என்றால் நாம் அவள் குழந்தைகள் அல்ல. பெற்ற தாயை அடகு வைத்து எந்த மகனாவது மானத்தோடு வாழ முடியுமா? அப்படி வாழ்பவன் மனிதன் தானா? விலங்குகளை விட கேவலம் அல்லவா? அது போன்றதுதான் அன்னியினுடைய துணிகள் நம் உடலில் இருப்பதும். அதற்கு நிர்வாணமாக கூட இருக்கலாம். அப்படி அணிந்திருப்பது நாம் மானத்தை இழந்ததாக அர்த்தம். நம்மிடமே மூலப்பொருள் எடுத்து அதை நம்மிடமே விற்பனையாகும் பிரிட்டிஷ் துணிகளை எரியூட்டுங்கள். நாம் இழந்த நம் மானத்தை மீட்டு எடுங்கள். இப்பொழுது நாம் வைக்கும் நெருப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நாம் வைக்கும் நெருப்பு. அதில் நமது அடிமைத்தனம் எரிந்து சுதந்திர பாரதம் மலரட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம, வந்தே மாதரம்.
4: பத்மநாப ஐயங்கார், 1900 நடந்த போலீஸ் ஸ்டேஷன் கலவர வழக்க நீ இன்னும் மறக்கல போல இருக்கு. மறுபடியும் ஒன்னு ஜெயில போட உத்தரவு வந்திருக்கு. அரெஸ்ட் ஹிம் இமிடியட்லி.
1: சிறைச்சல எனக்கு பழகி போன ஒண்ணுதான் சார். என் நெற்றி திருமன் காப்பை உங்களால அழிக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சுதேசி சிந்தனையையும் உங்களால அழிக்க முடியாது.
4: அப்போ நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன் இல்ல?
1: நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் வரை நான் திருந்தவே மாட்டேன்.
2: பத்மநாபா, நீ திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்ததுல மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா போலீஸ் கண்காணிப்பு இன்னும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கே.
1: ஆமா கோபாலன், நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டதால என்னோட வேலைகளுக்கு பல தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கு.
2: ஆனா இத்தனைக்கு ஈடு கொடுத்து நீ இன்னும் சளைக்காம போராடிக்கிட்டு இருக்க பாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
1: எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என்ன நிக்க வச்ச பாரு என் பொண்டாட்டி அம்புஜம். அவ இல்லனா நான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்க முடியுமானே தெரியலப்பா.
2: ஆமாப்பா, நீ சொல்றது கூட உண்மைதான்.
1: பார்சதி, எதுக்கு இப்படி கண்மண் தெரியாம ஓடி வர?
5: அப்பா அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, அம்மாக்கு உடம்பு முடியல, அழுகுறாங்கப்பா, வாங்கப்பா.
2: பத்மநாபா, சீக்கிரம் போப்பா, போய் என்னன்னு பாரு.
1: இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன் அம்புஜம், அம்புஜம், அம்புஜம், இதோ இதோ இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். என்ன என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு என்னாச்சு?
5: வந்துட்டேடா,
1: வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன். சொல்லு.
5: உங்க சுதேசி போராட்டத்தால நீங்க ஜெயிலுக்கு போனப்ப கூட நான் கலங்கலங்க.
1: நான்
5: கலங்கல. ஆனா ஆனா இப்போ இப்போ

0: நம்ம சின்ன பையன் பார்த்த சாரதிக்கு 7 வயசுதான் ஆகுது. அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
1: சரிம்மா சரிம்மா, எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? வேண்டாமா வேண்டாமா.
0: என்ன பரதேசிகள் கோர்ட்ல நான் சொன்ன வார்த்தையே நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க.
1: என்ன விட்டு போயிடாதமா? நீ இருக்கிறதாமா எனக்கு தெரியும், நீ இருக்கிறதாமா எனக்கு வீரா, என்னோட மலை எல்லாமே நீதாமா. என்ன விட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா.

0: அம்புஜோ,
1: அப்பா பொழுது விடிஞ்சாச்சுப்பா. 1917 இருந்து 1930 வரை நீங்க எழுதின கட்டுரைகள் நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய தூணா இருந்தது. இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் போறும். இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா.
0: இல்ல பார்த்தா, என்னால முடியாது. என் வாழ்நாளோட கடைசி 10 வருஷமும் உன்னோட மெட்ராஸ்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டுக்காகவே தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணின உண்மையான தியாகிகளோட அருமை இந்த நாட்டு மக்களுக்கு புரியவே புரியாதா? பாரதி பாடின மாதிரி, நெஞ்சில் உரம்பமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லிண்டு வாய்ச்சொல் வீரர்களாத்தான் இருக்க போறாளா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கீதாச்சாரியன் சொன்னபடி என் கடமையை செஞ்சுட்டேதான் இருக்க போறேன். நாட்டோட சுதந்திரத்துக்காக வேலைகளை இழந்து சோதனைகளை சந்திச்சாலும் நான் என்னோட லட்சியத்தை கைவிடல.
1: கண்டிப்பாப்பா,
0: நம் பாரத தேசம் சீக்கிரமே சுதந்திர காத்த சுவாசிக்கும் பார்த்தா.
1: அப்பா, உங்களை மாதிரி தியாகிகளோட வரலாறு இந்த நாடு இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. வந்தே மாதரம்.
2: இதுவரை சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடித்தவர்கள் பத்மநாப ஐயங்காராக வி கோவிந்தராஜன், பத்மநாப ஐயங்காரின் மனைவி அம்புஜமாக டி எஸ் லட்சுமி, சுப்பிரமணிய பாரதியாக ராமசாமி சுதர்சன், சுப்பிரமணிய சிவா மற்றும் வழக்குரைஞராக சி ராஜா அப்பாசாமி, பத்மநாப ஐயங்காரின் தந்தை மற்றும் நீதிபதியாக என் மதன் சந்தர், வாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுதேசி இயக்கத்தோழராக டி கிருஷ்ணமூர்த்தி, பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி மற்றும் பத்திரிகை நண்பர் ராம்புவாக ஆர் ஜெயகோபால் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மிப்போது 10:40. நீர்களே, ஆரம்பமாவது நிலாமுற்றம் நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்களின் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இனிப்பு எண்ணாக 0-4-6-5-2. அலைபேசி எண் 890-320.

0: 75 70 39. இனிப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கரண்டு பாடல் இருந்து பிரான்சி மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
1: பாலாட்டு பாடல். மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கைவச்சானே, கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு, என்ன தெரிஞ்சாத சொல்லு, அங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி.
0: பாடல கேட்கலாமா ஐயா?
1: கேட்கலாமா.
0: நன்றி ஐயா, நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நேர்மி போது 10:08. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
4: வணக்கம் அன்பான இனிய இரவு. வணக்கம் அம்மா.
3: இனிய இரவு வணக்கம் சொல்லும் தோழி யார்? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
4: எனக்கு வந்து பாசமல்ல இருந்து பாராயன் தோழி வாராயோ, பழைய நினைவுகள்
3: அப்படி ஒரு மனப்பந்தல் காண வாராயோ அப்படின்னு ஒரு கல்யாண வீட்டுக்கே கூப்பிட்டு போறீங்க அப்படிதான் எல்லாரையும். பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா நினைவுகளை தாளாட்டும் பாடல்கள் தான் நம்ம பண்பலையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில பங்கிட்டமைக்க நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
4: நன்றி.
3: நன்றிமா. நன்றி.
5: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும்.
6: அது என்ன கடமை, நீ கவலைப்பட. நன்றி
5: ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுமே வாழ காலி.

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: நேரம் இப்போது 10:15. காதலும் நினைவுகளும் கலந்து வரும் இனிய பாடல்கள் நிலாமுற்றத்தில் இனிப்பில் வரும் அடுத்த அன்ப நேயர் யாருன்னு கேட்டுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: லட்சுமிமா,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்மா. என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? படத்துல இருந்து பண்ணை மரமும் வாழை மரம் பழகும் பழக்கத்துக்கு,
0: அந்த பாடல் இல்லையா? அந்த மரத்தை வந்து நம்முடைய பண்புக்கு உதாரணமா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ரொம்ப அர்த்தமான ஒரு அருமையான பாடல் தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றிமா, நன்றி.
2: பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் மக்கள் பழ

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம், நேயர் விருப்ப நேரரை நிகழ்ச்சி. உங்கள் இதயத்தோடு பேசும் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம்
2: அனைவருக்கும். இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்லும் நேயர் யார்? அன்பு நேயர்,
2: விஜயநகர், ஜெய ஜெயக்குமார்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: படம் வந்து பகலில் பௌர்ணமி. அந்த பாடல் வரி கவிஞர் வாலி
1: நிச்சயமா உங்களுக்கான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை முற்பகல் மணி 11:10 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 12வது கைத்தறி தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்வு இப்போது 10:26:30.

0: மின்னஞ்சல் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் வலம் வருகின்றன. அந்த வரிசையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யாருன்னு கேட்கலாமா? என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம். பூதப்பாண்டியிலிருந்து முத்துலட்சுமி. ஏற்கனவே பூதப்பாண்டியிலிருந்து லட்சுமி அம்மா வந்தாங்க, இப்ப முத்துலட்சுமி அம்மா வந்திருக்கீங்க. சரி, அப்படியே காற்று அந்த பக்கம் அடிக்குது. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்துமா இன்னைக்கு அலைகள் படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் ஐயா பாடியா ஒன்னென்ன பூவென்ன கண்ணே, அந்த ஒரு நல்ல ஒரு சாங். எனக்கு ராத்திரிக்காக ரொம்ப ஆசை.
0: நிச்சயம் அந்த பாடல வந்து நீங்க சொல்லும் போதே உங்க குரல்லே அந்த மகிழ்ச்சி தெரியுது, எவ்வளவு ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு.
1: சூப்பர் சூப்பர்,
0: கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 9:02 அருள் சேர்க்கும் ஆடி கிருத்திகை. வெள்ளிமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து நேரலை கேட்கலாம். நேரம் இப்போது 10:31. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்டலை 101 நிலாமுற்றம். நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் அன்பு நேயர் யார்?
1: சண்முகம் மேற்கு சிறப்பெல்லாம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: படம் படகோட்டி. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் அந்த படம் மேடம்.
0: நிச்சயமா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய பாடல் கேட்டிருக்கீங்க. பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி மேடம். நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும், இது குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜெமிலா பொன்னலர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். மென்மையான இரவும் இனிமையான இசையும் இணைந்ததுதான் நிலாமுற்றம். நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பு பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தேவை

0: பயன்படுத்தலாம் வந்து மலரோடு விளையாடும் செந்தலை வாராயும் பாடல் வேணாமா.
1: நிச்சயமா உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, இதில் உங்களின் மனம் கவர்ந்த ஓசை, இது குறித்து பெண்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். நாளை பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சியில் உதவிக்கரம் நீட்டுவோம், பெறுவதில் அல்ல கொடுப்பதிலேயே மகிழ்ச்சி, இது குறித்து தோழிகள் பங்கேற்று பேசலாம். நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிப்பது யார்?
1: நலமாக இருக்கிறேன், பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடலையா?
1: படம் படம் நான் ஆணையிட்டால் அதுல பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் என்கிற பாடல் வேண்டும்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
2: பாட்டு வரும்

0: நேயர்களே, நாளை மாலை மணி 5:30 ஆடி வெள்ளியில் அம்மன் தரிசனம். வாழ்வச்சு கோஷ்டம் ஆள்மிகு மகிஷாசுரமர்த்தினி திருக்கோவிலிருந்து சிறப்பு நேரலை கேட்கலாம். நேரம் இப்போது 10:49. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மார்த்தாண்டம் பக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: திரைப்படம் வந்து நேற்று இன்று நாளை. பாடல் தொடங்கும் வரிகள் வந்து, தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
0: நிச்சயமா அருமையான பாடலே கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் உண்டேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் உண்டேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சி.

விடாதே. ஏய் பவர் கேக்க.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் நிறைவான நேர அமைப்போம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் சொல்லும் சகோதரர் யார், எங்கிருந்து?
1: மதுரையிலிருந்து உங்கள் முத்தோர் ஆண்டனி.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: காதல் கவிதை திரைப்பட சோதி, அதுல கிராமிய பாடல் மாதிரி ஒன்று வரும் சோதி, அது ஆளான நாள் முதல என்ற பாடல். சரி, வாய்ப்புக்கு நன்றி சோதி. தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி, பாடலுக்கு கேட்கலாம். நன்றி நன்றி
1: நன்றி சார். நன்றி.

நீங்களே இதுவரை நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேர்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நேயத்தின் சார்பாக நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் கே யூசுப் அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உரையாடி மகிழ்வுடன் விடைபெறும் உங்களின் அன்பு தோழி நான் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரையிசை கேட்கலாம்.

0: பரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சியில் தரும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. ஊரெல்லாம் சுற்றினாலும் ஓய்வறியாது மனம், நீ உடனிருக்கையில்

0: Kill.
1: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து. ஆர் வி உதயகுமார் ஏற்றி, இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியது. உன் காலடி தடம் வானவில் கோலமாய் என் வாசலில்,

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எண்ணங்கள் சிறகடித்து பறக்கிறது, காரணம் எல்லாம் நீ.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி. நாம் எனும் உறவு இன்றல்ல நேற்றல்ல, இது ஜென்மங்களாய் தொடரும் உறவு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி, பாடலை இயற்றியவர் வாலி. எப்போதும் உன் நினைவில் இருந்தால் எங்கும் எதிலும் நீ மட்டும்தான் இருக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆர் வி உதயகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. தவங்கள் எதுவும் இன்றி எளிதாய் கிடைத்த வரம் நீ,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நீ யாரோ என்று நினைத்தேன், பின்புதான் அறிந்தேன் என் நிழலென.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. நினைவுகளில் நீ இருந்து என்னை ஏதேதோ செய்கிறாய், செய்தது போதாதா இன்னும் என்ன நினைக்கிறாய்?

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. பாடலை ஏற்றி வருவாளி இசை இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன். பிள்ளையின் பாட்டு தாய்க்கு தாளாட்டு.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், விசாலாட்சி பாலு, மதுரை சோ சண்முக சுந்தரம், செல்வராஜ் என்கேஎல், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், முரளிதரன் விழுப்புரம், எம் எஸ் ராம்குமார் பல்லடம், ஏழுகிணறு அபுதாகிர், நாமக்கல் செல்வராஜ், தியாகராயநகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் சாந்தி, ஞானசாரதி பவித்ரா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு, ஸ்ரீரங்கம் ராஜேஷ், முரளிதரன் விழுப்புரம், செந்தில்நாதன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடிவை

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: அண்ணா, நீ எங்கடா போவே?
1: நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
0: கண்ணா.
2: செல்மா, எங்கடி இருந்து பாய?
0: போயிட்டான்.
2: போயிட்டான், அதை விட்ட போயிட்டானா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து அடுத்தவங்க பறந்து போயிடுத்து.

ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

0: நேர்மையிலே
1: நேர்மையிலே பலனில்லையே தேவை நிறைவேறும் வழி மாறும்
0: அப்பாவிகள் வாழ்வு தப்பானது
1: அஞ்சாதவன் வாழ்வு தப்பாக

மாற்றி மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது கை கொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

மயிலே மயிலே காதொரு பாதனி காதலியே ஹிமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழ்

அடுத்து கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

நேர்ல இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகசுரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

அடுத்து வரலட்சுமி நமஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகஸ்வரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்ரபாதம். பாடியவர் என் சி சவுந்தரவல்லி.

சத்யாயுதம் நிஜசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரிகிரிஜே தவ சுப்ரபாதம் சாண்மாதுரேண நிதசக்தி முகேன க்ளுப்தைஹி தீர்த்தைஹி ஸ்வபக்த

தவ சுப்பிரபாதம் தைத்யார்ஜிதே புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினீ சதாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்.

சமஹஸ்திகளை தவஜேயே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

சுப்ரபாதம் ஷமுகுதிதந்தை நித்யம் துதாபி தவ ரூப குணான விஜயை தேஷ்வேவ பூர்ண வசதி சததம்.

தவ சுப்ரதாதம் சோமாக்னி சூர்யநயன விதுகண்டன கபாகீரதி சமுபரன்.

ஆஷாடமாசி கிருதபாலினதிசுதிஸ்வம் தத்பூர்வ பல்கு சுதி நேற்று பயா பிரபூனா எட்டாசி சக்தி நவகைகி நவராத்திரி காலே ஸ்ரீ கிருஷ்ண மாரி.

தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மஷநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்பபத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேசயதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனிநாசம் சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம்.